கேட்கும் போது எனக்கு அப்படியே அந்த சிறு வயது ஞாபகங்கள்லாம் அப்படியே வந்து போகுது. அதாவது நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லாம் கிரேட் ஃபைவ் அந்த மாதிரி எல்லாம் படிக்கும் போது மழையில நனைஞ்சுகிட்டு அப்படியே விளையாடி வீட்டுல போயிட்டு அடி வாங்கின காலங்கள்லாம் இருக்குது. இதே மாதிரி சம்பவங்கள் பலரோட வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கு. மழை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா. மழை அப்படின்னு சொல்லும் போது கூட ஒரு எப்படி சொல்ற ஒரு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் எல்லோருக்குள்ளயுமே இருக்கும். அதுவும் குறிப்பிட்ட எப்போதும் மழையெல்லாம் இருக்கக்கூடாது. எப்பயாவது மழை வந்துச்சுன்னு சொன்னா அது கொஞ்சம் ரசிக்கிறமா இருந்துச்சுன்னு சொன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நானும் சொல்றேன். அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய நினைவுகள் அப்படின்னு நீங்க மீட்டி பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தோசை இருந்துக்கலாம். இது காலை பொழுதின் வாழ்க்கையோடு விடிய நிகழ்ச்சி. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். சுமதுரை வகதோட்டம் சிதைய மகாதேவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலம்பாவடி பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பன காலை நேர வணக்கங்களோடு பட்டங்களிலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மனைவி சந்தியா மற்றும் மகள் நிரோஷா வாணி, மகன் ரிமோக் மற்றும் சொந்தங்கள் அனைவரையும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நாவலப்பட்டிலிருந்து மேரி வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு கணவர் போல் மற்றும் மகள் அனுஷாக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு அரப்பா நகர்லேருந்து ஃபரீதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. கந்தலைக்கே உவைதன் அதே போல அப்துல் ஜவார் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பிளட் சிங்கில் இருந்து நிவேதி லலித் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சகோதரி சிவானி. நிகழ்ச்சி கலை கட்டுகிறது சூப்பர் அப்படின்னு சொல்லி சஃப்ரினா ஃபுட் செல்வா வந்திருக்கிறாங்க. நாராம்பீட்டில இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மனைவி மற்றும் மனைவி நாயகி மகள் ஷஃப்ரீனா அதே போல விஷாலினி மகன் தீபக் ஆகியோர்கள் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வேளாண்களில இருந்து நிமல்குமார் வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பன காலை நேர வணக்கங்களோடு மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதி செந்தில்நாதன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு ஆரையும் பத்திலிருந்து இதயரத்னம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி பிரசன்னா பிரணீத் திலக்ஷி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மட்டக்களப்பு கொக்கவில் இருந்து சிவரஞ்சினி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. பிந்தன் இருந்து ராசையா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. மனைவி பத்மினி அதே போல சுமதி வசந்தி ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவேளை அன்பன காலை நேர வணக்கங்களோடு அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. பலங்குடிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அன்பன காலை நேர வணக்கம் யாழ்ப்பாணத்திலிருந்து ஸ்மைல் வந்திருக்கிறாங்க. மனைவி நதீரா தம்பி இன்சாப் மகன் ஹல்தாப் அதே போல கேகேஎஸ் ரோடு விக்ன ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவேளை நம்பிக்கை கிராமம் மெரவு சந்திரா வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கேரளின் ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கென்யா மஃப்ரூப் நகர்லிருந்து நசூர் வந்திருக்கிறாங்க. இதுவேளை வவுனியாலிருந்து ராஜி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மஸ்கலியா பிரவுன் செட்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மஸ்கலியா பிரவுன் செட்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தலவாக்கலேருந்து சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சிவா வந்திருக்கிறாங்க. தலவாக்கலேருந்து நிகழ்ச்சி கேட்டுருக்காங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. ஹாய், என்னுடைய அன்பான காலை நேர வணக்கம். மலர்ந்திருக்கும் பொழுது சகல உயிர்களுக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ராஜா சிங் ஜீம்ஸ் வந்து நிகழ்ச்சி கேட்டுருக்காங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஊர்கொடுவது தமிழ்நாடு தோட்டம் மார்முகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுவதாக சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம். அன்பிற்கினி அறிவிப்பாளினி சிவானிஜி, நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறக்கட்டும். நித்தமும் வசந்தம் செலுக்கட்டும். புத்தகம் போல் உணர்ந்த தொகுப்புகள் புத்துணர்வினை வாழ்வினில் நல்கட்டும். வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மும்தாஜ் பேகம் ஃபரீதா சத்தார் ஆடோ விஸ்வநாதன் அனைவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பூனாங்களிலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்காங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் உழைக்கின்றது பாடல்.

ராவணன் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ.ஆர். ரகுமானின் இசையில் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் சங்கர் மகாதேவன் பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்றிருக்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி.

சந்தோஷ் பூக்கடையில இருந்து ராஜேஷ் கண்ணன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். தற்போது வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டுதான் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சந்தோஷ் கடையில கூடிய ராஜேஷ் கண்ணா. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கம் கூட இன்றைய நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சசிதரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஹெடன் வந்து யசோத் இருக்கிறாங்க. ஐ சிவானிமா அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? ப்ரோக்ராம் சூப்பர்மா, சாங் செலக்ஷன் செம்ம, உங்க ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு திச மகாரம் இருந்து கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கீதா. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பகவந்தலாவிலிருந்து ரேகா வந்திருக்கிறாங்க. இனி கலைநேர வணக்கம் டிக்கோயா தலவாரை மீட்பிரிவு நேசரியிலும் துரைராஜ் வந்திருக்கிறாங்க. மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு அன்பு மகன் ரோஹித் வரன் மற்றும் சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு அப்புத்தலை தொட்டிலாக்கலையில இருந்து இளையராஜா வந்திருக்கிறாங்க. இதேவரை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க. சாங் செலக்ஷன் அருமை என்று பகிர்ந்து கொண்டு மதி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெதமூலையில் சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் பிறந்த நாளை கொண்டாடும் அகஸ்டின் டெய்சி மேரி தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் செல்வன் டெனிக் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் வென்று கேட்டிருக்கிறாங்க. நாங்களும் வசந்த மேஃபம் சார்பாக சந்தோஷமான ஆகவிதன வாழ்த்துக்களை டெனிக் அவர்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். விடிய நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருப்பதாக பேர்வலை சீனன் கோட்டையிலிருந்து ரிம்சான் ரிந்தாஸ் வந்திருக்கிறாங்க. வாட்டுவாளிலிருந்து லோனட் பார்த்தீபன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை உற்சாகமான காலை நேர வணக்கம் காஞ்சிபுரத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக தனலட்சுமி பரசுராமன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு செங்கடிந்த சட்டில சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அக்கா, நான் மெஸ்கேலியால இருந்து அஜித். விடிய நிகழ்ச்சி அனைத்தும் சூப்பர், வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பண்டாரவளிந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினோலதா, கிஷந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்கு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவேளை பெரிய கல்லார உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து செல்லசாமி பிரபாத் வந்திருக்கிறாங்க. மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷினி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மஸ்கிலே சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பிரபா சுப்பிரமணியம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்காங்க. கணேசன் கோல்பொன் குரு வந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சி கணங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இது காலை பொழுது வாழ்த்துக்கோடு கூடிய நிகழ்ச்சி. பாடுறது தீனாவின் இசையில் திருப்பாச்சி திரைப்படத்துக்காக.

0: 102.6 இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஜூலை மாதம் 16 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் புகழ், ரிஷபம் தெளிவு, மிதுனம் ஆக்கம், கடகம் வேகம், சிம் உயர்வு, கன்னி போட்டி துலாம், தனம் விருச்சிகம், பயணம் தனுசு, எதிர்ப்பு மகரம் ஓய்வு, கும்பம் வரவு, மீனம் நன்மை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள். மேஷம் புகழ், ரிஷபம் தெளிவு, மிதுனம் ஆக்கம், கடகம் வேகம், சிம்மம் உயர்வு, கன்னி போட்டி துலாம், தனம் விருச்சிகம், பயணம் தனுசு, எதிர்ப்பு மகரம் ஓய்வு, கும்பம் வரவு, மீனம் நன்மை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

இன்று வளர்மதி தன்னுடைய 48வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக பவிஷன், தரணிகன், சுக்ஷியா, அதே போல நிவேதி, சுபிக்ஷா, சவர்ஷன், அதே போல வேணுஜன், அணுக்கியினர் குடும்பம், அதே போல சஜீவன் குடும்பம், காந்திபன், கலைமதி குடும்பம், சுதாமதி, பிரபாத் குடும்பம், அதே போல ரமேஷ்குமார் குடும்பம், அதே போல ஐயத்துறை குடும்பம், அதே போல சோமலிங்கம் குடும்பம் ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதன வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாலகார்த்திகா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை தொண்டைமான செல்வசனை சுதன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செல்வராஜ் ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. சிவராஜன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு கேரளினாலிருந்து அறி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு வெஸ்டல்ல எஸ்டேட் கந்தப்புலியில இருந்து தற்போது அங்குடன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சுவேதீஸ் வந்திருக்கிறாங்க. இதுவரை கேரளின் ஆறி வந்திருக்கிறாங்க. அதே போல பண்ணைபுரம் மணிகண்டன் தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இளங்கோ நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். புலத்கோபேட்டையிலிருந்து அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா, சுலோக்ஷன் மற்றும் சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பெர்னாட்ஷா செல்வம் வந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு ராஜி வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு டிக்கோயா புளியகத்திலிருந்து போல்வின் வந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் மகள் மரிய டென்சிலா 2வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா போல்வின் மற்றும் அம்மா ரோனிகா, தங்கை செலோனிகா, சித்தப்பா மோஸ் மற்றும் தாத்தா, அப்பம்மா, அப்பம்மா மற்றும் அம்மம்மா, மாமா, மாமி, பெரியப்பா, பெரியம்மா, அண்ணா, அக்கா, தம்பி மற்றும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதன வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ச்சியாக அன்பான காலை நேர வணக்கங்களோடு பவானி சந்திரகா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அதே போல கந்தப்பிள்ளை ஜோன் சித்திரன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காக ஒழிக்கின்றது பாடல். நன்றி சொந்தங்களே.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு எடுத்துக் கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நேற்று தினம் ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான குழுவினர் ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். அரசியலமைப்புக்கு முரணான வகையில் அரசாங்கம் நீதிபதிகளுடைய வயதிலேயே நீடிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் முறைப்பாட்டை பதிவு செய்திருப்பதான செய்திகள் இன்றைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அதேபோல் அரசாங்கம் எடுக்கின்ற இந்த விடய முயற்சியில் எதிர்கட்சிகள் வீண் அச்சம் கொள்வதாக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல நீதிபதிகள் மாத்திரமல்ல அரசு ஊழியர்களுடைய வயதில்லையை நீடிப்பது குறித்தான விடயம் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அதேபோல தாதியர் சேவை காலத்தை நீடிப்பதற்கான கோரிக்கைகள் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருப்பதான இன்னும் ஒரு தகவலும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போது சுகாதார சேவையாளர்களுடைய இன்னும் பலருக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வு ஒன்று இன்று இடம்பெறவிருக்கிறதாகவும் செய்திகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அதேபோல தெற்காசிய அதிநவீன அதிநீளமான சுரங்கப்பாதை நீர்ப்பாசன திட்டத்தினுடைய அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நிறைவுக்கு வந்திருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தி. இது குறிப்பாக வடக்கு அதேபோல வடமத்திய மாகாணங்களுடைய விவசாயிகளின் தேவைகளையும் குடிநீர் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான திட்டமாக இது இருக்கும் என்பதாக பொறியியலாளர்கள் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். அதேபோல அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக்கமுக்கான மக்களினுடைய விருப்ப தெரிவு தொடர்பான விடயங்களும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அவருக்கான மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை இன்னும் அதிகரித்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். செம்மணியில் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்றும் இடம்பெற்றது. எனவே இரு சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் நேற்று தினம் மீட்கப்பட்டிருப்பதான செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். யாழ்ப்பாணத்தில் காணிகளை அபகரிக்கின்ற மோசடியான செயல்பாடு இடம்பெற்று வருவதாக போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். அதேபோல சமூக பேஸ்புக் வலைதளத்தின் ஊடாக வாகனங்களை விற்பனை செய்து அதனை மீண்டும் களவாடுகின்ற ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்தும் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இதேபோல விமான ஓடுதளங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு அருகில் இருக்கின்ற பகுதி பட்டம் விடும் செயற்பாட்டை தவிர்க்குமாறு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிற நேற்றைய தினம் அவ்வாறு இடம்பெற்ற ஒரு சம்பவத்தினால் விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். சமூக வலைதள பயன்பாடு இளைஞர்களை போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு அதிகமாக இழுத்து செல்கிறது என்பதாக போலீசார் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்து பெற்றோர் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அது குறித்து விரிவாக பார்க்கலாம். டெங்கு தொற்றினுடைய வீரியம் இன்னும் அதிகரிக்கிறது. அது குறித்து மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதேபோல சாதாரண பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்காக தேசிய அடையாளத்தை தேவையில்லை என்பதாக பரீட்சைகள் திணைக்களம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதனை தவிர்த்து இன்னும் நீதிமன்ற செய்திகள் என பல முக்கியமான தகவல்கள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் இதன் பிரதானமான செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதேபோல தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. அரசியலமைப்புக்கு முரணான ஏற்பாடு நீதித்துறை திருத்த விவகாரம் தொடர்பில் ஐநா வதிவிட பிரதிநிதியிடம் ஜிஎல் பேரிஸ் தலைமையிலான கூட்டு எதிரணி முறைப்பாடு என்பதாக வீரகேசரி பத்திரிகையும். அதேபோல அரசின் தன்னிச்சையான செயற்பாட்டால் நீதித்துறைக்கு ஆபத்து ஐநாவிடம் முறையீடு நேரில் சென்று வதிவிட பிரதிநிதியிடம் விளக்கம் அளித்த கூட்டு எதிர்கட்சியினர் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இணைய பத்திரிகைகளிலும் அதுடன் செய்திகள் முதற்பக்க செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துறவில் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அரசாங்கம் நீதித்துறையில் மேற்கொள்ள உத்தேசித்துள்ள திருத்தம் அரசியலமைப்புக்கு முரணானது. நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றை தீர்க்க எந்த தேவையும் அரசாங்கத்திடம் இல்லை. அதனால் நாட்டில் இல்லாத பிரச்சனைகளை தோற்றுவித்து தேவையற்ற குழப்பங்களை உருவாக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது என கூட்டு எதிர்க்கட்சியின் பிரதிநிதி பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் நேற்று கொழும்பில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் அமைப்பின் காரியாலயத்துக்கு சென்று அங்கு வதிவிட பிரதிநிதி சந்தித்து அதன் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரான்சை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் அங்கு ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே இந்த விடயங்களை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இலங்கையில் தற்போது நிலவும் முக்கிய விடயங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கு தெளிவுபடுத்தினோம். குறிப்பாக நீதித்துறையில் முன்மொழியப்பட்டுள்ள மறுசீரமைப்பு குறித்து விடயம், இலங்கையில் எவரும் இவ்வாறானதொரு மறுசீரமைப்பை கோரவில்லை என்பதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தலைவரிடம் தெரிவித்துள்ளோம். சட்டத்தரணிகள் சமூகம் இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. சிவில் சமூகம், நீதவான்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் தமது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படியாயின் இது யாருடைய தேவைக்காக மேற்கொள்ளப்படுகிறது? அதேபோன்று இந்த முழு செயல்முறையிலும் எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லை. என்ன செய்ய போகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இதுதான் இந்த திருத்தம், இதற்காகத்தான் திருத்தம் கொண்டுவரப்படுகிறது என்று குறித்த எந்த ஒரு உறுதியான விளக்கத்தையும் அரசாங்கம் இதுவரை வழங்கவில்லை. ஐக்கிய ராஜ்யத்தில் 2021 ஆண்டில் இவ்வாறான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அங்கு இறுதி முடிவுக்கு வருவதற்கு 1.5 ஆண்டுகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. மக்கள், குறிப்பாக சட்டத்தரணிகள் சமூகம் மற்றும் பிரதான பல்கலைக்கழகங்களுக்கு தமது கருத்துக்களை முன்வைக்குமாறு கோரப்பட்டது. இதற்கு 1200 மேற்பட்ட கருத்துக்கள் கிடைத்தன. அவை அனைத்தையும் மிக ஆழமாக ஆராய்ந்த பின்னரே இறுதி முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் எமது நாட்டில் அத்தகைய எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. இது தொடர்பான வரைவு ஒன்றும் சமூகத்தில் இல்லை. அரசாங்கத்தின் நோக்கம் என்ன, என்ன வகையான திருத்தங்கள் முன்னிலைப்படுகின்றன, திருத்தங்கள் எவை என்பது குறித்து எந்த தெளிவும் இல்லை. இவ்வாறு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கு பொறுப்பு குரலும் வெளிப்படைத்தன்மையும் மிக முக்கியமாகும். நீதிபதிகளுக்கு மாத்திரமின்றி சட்டத்தரணிகளும் தங்களது பதவிக்காலத்தை மேலும் 2 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர். தற்போது எமது நாட்டில் விசேட மருத்துவ நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர்களது சேவை காலத்தையும் இதேபோல் 2 ஆண்டுகள் நீடிக்க முடியும் தானே? இது இலங்கையின் அரசியலமைப்புக்கு முரணானது. ஏனெனில் இலங்கையின் அரசியலமைப்பினுடைய 12th உறுப்புறையில் சமத்துவம் தொடர்பான கோட்பாடு உள்ளடக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன, அவற்றை தீர்க்க எந்த தேவையும் இல்லை. நாட்டில் இல்லாத பிரச்சனைகளை தோற்றுவித்து தேவையற்ற குழப்பங்களை உருவாக்க முயற்சிப்பதற்கு நாங்கள் முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இது தொடர்பாக எமது நிலைப்பாட்டை ஐக்கிய நாடுகள் அமைப்பின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காகவே நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்பதாக நேற்று தினம் பேராசிரியர் GL பீரிஸ் தலைமையிலான கூட்டு எதிரணி ஐநா வதிவிட பிரதிநிதியிடம் இந்த நீதிபதியினுடைய வயதில் எதிர்ப்பு தொடர்பான விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விளக்கம் அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு முன்வைக்கும் போது GL பீரிஸ் இந்த கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதற்கு பிரதியமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன பதில் வழங்கியிருக்கிறார். இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. நீதிபதிகளின் சேவைக்கால நீடிப்பு குறித்து எதிர்க்கட்சியினர் வீண் அச்சத்தில் இருக்கிறார்கள், கௌசல்யா ஆரியரத்ன சுட்டிக்காட்டு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. உயர் நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் சேவை காலத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டம் குறித்து தற்போதைய அரசியல் களத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது தொடர்பில் அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு இறுதி தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என வெகுஜன ஊடக பிரதியமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்னம் தெரிவித்திருக்கின்றார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது அல்லது சேவை காலத்தை நீடிப்பது தொடர்பில் அரசாங்கம் இறுதி தீர்மானம் எதனையும் எடுக்காத போதிலும் அதுகுறித்து ஆரம்ப கட்ட கலந்துரையாளர்கள் மாத்திரம் இடம்பெற்றனர். கடந்த காலங்களில் வைத்திய நிபுணர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், சிறைச்சாலை மற்றும் அரசு ரசாயன பகுப்பாய்வாளர்கள், திணைக்கள அதிகாரிகள் போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்த தரப்பினரிடமிருந்தும் இவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. தற்போது நிலவும் சூழ்நிலைப்படி எமது நாட்டின் மனிதவள சந்தையில் பணிக்காக இணையும் புதியவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்திருக்கிறது. அதேவேளை மனிதனின் பிறப்பு ரீதியான ஆயுட்காலம் அதிகரித்துள்ள போதிலும் தொழில் வல்லுநர்கள் மிக விரைவாக ஓய்வு பெறும் நிலை காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 2020 முதல் 2023 வரையான காலப்பகுதியில் இலங்கையில் உள்ள கணிசமான அளவிலான தகுதி வாய்ந்த நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்சமயம் சேவையில் உள்ள திறமையான, அனுபவமிக்க மற்றும் நிபுணத்துவமிக்க அதிகாரிகளின் சேவையை மேலும் சில காலத்துக்கு பெற்றுக் கொள்வது அவசியமாகியுள்ளது. இந்த பின்னணியிலேயே நீதித்துறை சார்ந்த அதிகாரிகளின் சேவை காலத்தை நீடிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. எனினும் அரசாங்கத்தின் இந்த கலந்துரையாடலை திசை திருப்பி தற்போதைய பிரதமரின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்காகவே அரசாங்கம் சதி செய்வதாக எதிர்க்கட்சியினர் அப்பட்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார்கள். இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது. பிரதமரின் பதவிக்காலத்தை மாத்திரம் நீடிப்பது பற்றி இங்கு பேசப்படவில்லை. உயர்நீதிமன்றம், மேன்முறை நீதிமன்றம், மேல் நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்றங்கள் ஆகிய அனைத்து மட்டங்களிலும் உள்ள நீதிபதிகளின் சேவை மழைக்காலத்தை நீடிப்பது குறித்தே கவனம் செலுத்தப்பட்டது. மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை அனைத்து நீதிபதிகளுக்கும் பொதுவான முறையிலேயே வயது எல்லை அதிகரிக்கப்படும் என்பதால் இந்த வயோதிப பலன் மற்றும் சேவைக்கால நடிப்பு இளநிலை நீதிபதிகளுக்கு சமமாகவே கிடைக்கப்பெறும். எனவே இது ஒரு தனிநபருக்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அடுக்கு அதிகாரிகளுக்காகவோ செய்யப்படும் மாற்றம் அல்ல. மறுபுறம் கடந்த காலங்களில் தங்களால் செய்யப்பட்ட தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் என்று சிறைக்கு செல்ல நேரிடும் என்று எதிர்க்கட்சியினர் கடுமையான அச்சத்தில் இருக்கிறார்கள். எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் சட்டத்தை முறையாக நிலைநாட்டி குற்றவாளிகளுக்கு உண்மையாகவே தண்டனை பெற்றுக் கொடுக்கும் ஒரு யுகத்தை உருவாக்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. எனவே தற்போது சட்டம் தன் கடமையை செய்ய தொடங்கியுள்ளதால் அவர்கள் அச்சமடைந்து வீணாக கூச்சலிடுகிறார்கள் என்பதாகவும் பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன அவர்கள் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். அரசு பணியாளர்களின் ஓய்வு வயதை 65 உயர்த்த அரசு பரிசீலனை, நீதிபதிகளின் வயதை உயர்த்தும் சர்ச்சைக்குள் இதுவும் ஆராய்வு என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அனைத்து அரசு பணியாளர்களிடமிருந்தும் ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்துவதற்கான ஒரு திட்டத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக அரசு உயர்மட்ட வட்டாரங்கள் மூலம் அறிய முடிகிறது. தற்போதைய சட்டத்தின்படி ஒரு பொது அரசு பணியாளரின் ஓய்வு பெறும் வயது 60. இருப்பினும் பல விசேட தொழில்களில் 60 வயதுக்கு மேற்பட்ட பல்வேறு வயது பிரிவுகள் ஓய்வு பெறும் வயதாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி மேல் நீதிபதிகளுக்கு 61 வயது, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுக்கு 65 வயது, உயர் நீதிமன்ற நீதியரசர்களுக்கு 65 வயது மற்றும் விசேட மருத்துவர்களுக்கு 63 வயது என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடன் உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதும் மேலும் 2 நீடிக்கப்பட்டு இந்த 67 வயதாக உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது தொடர்பான திட்டம் சமீப நாட்களாக தீவிர சமூக விவாதத்திற்கு உள்ளாகி வருவதை தொடர்ந்து பல தொழில்முறை சங்கங்கள் தங்கள் ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு சில பொது நிறுவனங்கள் மற்றும் சபைகளின் ஊழியர்கள் ஓய்வு பெறும் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஊழியர் சேவலாம நிதி மற்றும் தொழிலாளர் நம்பிக்கை நிதி இபிஎஃப் ETF மேலும் 5 ஒத்திவைக்க ஒரு வாய்ப்பை வழங்குவதே அனைத்து அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க அரசாங்கம் முடிவெடுக்க தூண்டிய மற்றொரு காரணமாகும். இது அரசாங்கத்துக்கு அதன் பொது நிதி இருப்புகளை வலுப்படுத்த ஒரு வாய்ப்பையும் வழங்கும். இது சர்வதேச நாணயத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்த உதவும் ஒரு சூழ்நிலையாகும். எனவே அனைத்து அரசு பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளது என்றும் அரசரப்பு வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. எனவே இது குறிப்பாக இந்த நடவடிக்கையானது தனியாக நீதிபதிகளுக்கானது மாத்திரமல்ல சகல அரசு ஊழியர்களையும் முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் தொடர்பான விசேடமான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியும் முக்கிய செய்தியாக இடம்பிடிக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். தாதியர் சேவை தொடர்பான ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்ப்போம். தாதியர் சேவை காலத்தை நீடித்து வெற்றிட பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்பதாக அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. சுகாதாரத்துறையில் நிலவும் கடுமையான தாதியர் வெற்றிடங்களுக்கு தீர்வு காணும் வகையில் ஓய்வு பெறவுள்ள தாதியர்களின் சேவை காலத்தை மேலும் 2 நீடிக்குமாறு அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. கடிதம் மூலம் இதற்கான வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இக்கடிதத்தில் மேற்படி சங்கத்தின் தலைவர் முருத்தெட்டுவை ஆனந்தத்தேரர் கையொப்பமிட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். நாட்டில் டெங்கு நோயாளர் எண்ணிக்கை 60,000 தாண்டியிருக்கிறது. இந்நிலையில் வீடுகளில் சிகிச்சை பெறும் நோயாளர்களை கணக்கிட்டால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் என்றும் கடிதத்தில் சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நோயாளர் எண்ணிக்கை அதிகரிக்க போதிலும் அவர்களை பராமரிக்க தேவையான தாதியர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளமை இல்லமையை மேலும் மோசமாக்கியிருப்பதாக கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்கம் புதிய தாதியர்களை ஆட்சிப்பதற்கு தயாராக இருந்தாலும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து சேவை நினைப்பதற்கு இன்னும் 3 தேவைப்படும். தற்போது நிலையில் நிலவும் தாதியர் பற்றாக்குறையினால் ஒரு தாதியர் 3 பேரின் பணிச்சுமையை சுமக்க வேண்டிய துர்ப்பாக நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான பணிச்சுவை காரணமாக தாதியர்களும் நோயாய்ப்படும் அபாயம் உள்ளதாகவும் முருத்தொட்டுவை ஆனந்த் குறிப்பிடுகிறார். இந்த நெருக்கடியான சூழ்நிலையை தணிப்பதற்காக ஓய்வு பெறவுள்ள தாதியர்களின் வயதலியை 2 வருடங்களால் நீடிப்பதற்கு ஜனாதிபதி தமது நேரடி மற்றும் விசேட கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் கடிதத்தில் மேலும் இந்த விடயம் குறிப்பிடப்படுகிறது. எனவே தாதியர் சங்கமும் இவ்வாறு தங்களுடைய ஊழியர்களுடைய வயதிலையை அதிகரிப்பதற்கான கோரிக்கையை அரசாங்கத்திடம் முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து சுகாதார சேவையினுடைய நியமனங்கள் சில இன்று வழங்கப்படவிருக்கின்றன, அது குறித்தான செய்திகளும் வருகிறது. இன்று தினகரன் பத்திரிகையில் சுகாதார சேவையில் ஆளணி வளங்களை வலுப்படுத்தல், 228 பேருக்கு இன்று நியமனம், இன்னும் 2 வாரங்களுக்குள் 1778 பேர் நியமனம் என்பதாக தினகரன் பத்திரிகை சொல்கிறது. சுகாதார சேவையில் ஆளணி வளங்களை வலுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 228 அரச சுகாதார முகாமைத்துவ உதவியாளர்களுக்கு இன்று நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நளீந்த ஜாயதீசவின் தலைமையில் இலங்கை மன்ற கல்லூரி நிறுவனத்தில் இன்று நிகழ்வு இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் அடுத்த 15 நாட்களுக்குள் மேலும் 1778 சுகாதார பராமரிப்பு உதவியாளர்கள், டெங்கு கட்டுப்பாட்டு உதவியாளர்கள் மற்றும் சிறு சேவை நிர்வாக பணியாளர்களும் அவர்களுக்கான நியமனங்களும் அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் இலவச சுகாதார சேவை அமைப்பின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் மருத்துவமனை அமைப்பை மேலும் செயல்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கும் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை தடையின்றி பராமரிப்பதற்கும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நளீந்த ஜாயதீசன் அறிவித்தின் பேரில் இந்த சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு ஒரு திட்டமிட்ட செயல்திறன் செயல்படுத்தி வருகிறது. சுகாதாரத்துறையில் நீண்ட காலத்துக்கு பின்னர் சுகாதார உதவியாளர் மற்றும் உட்பட பல்வேறு துறைகளில் உள்ள வெற்றிடங்களை விரைவாக நிரப்பும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மேல் மாகாணத்தில் 627 சுகாதார உதவியாளர்களை கொண்ட முதல் தொகுதி நியமிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாட்டில் சுகாதாரத்துறை சார்ந்த, அதாவது மக்களுடைய பொது தேவைகளை நிறைவேற்றுவதற்கான அரச சேவையினை வலுப்படுத்தும் விசேடமான திட்டங்களை ஒவ்வொரு கட்டத்திலும் அரசாங்கம் இப்போது முன்னெடுத்து வருகின்ற விட இதை சுட்டிக்காட்டும் வகையிலான அந்த செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைமைச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது கவனம் செலுத்தலாம். வடக்கில் 74,000 ஹெக்டேயர் காணிகளுக்கு நீர்ப்பாசன வசதி, வடமத்திய குடிநீர் விவசாய தேவைகளுக்கும் தீர்வு, தெற்காசியாவின் அதிநவீன சுரங்கப்பாதை நீர்ப்பாசன திட்டம் அகழ்வு பணிகள் நிறைவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வடமத்திய மாகாண கால்வாய் திட்டத்தின் கீழ் அகலப்பட்ட 27.7 கிலோமீட்டர் நீளமுடைய தெற்காசியாவின் மிக நீளமான நீர்ப்பாசன சுரங்கப்பாதை அகழ்வு பணிகள் நேற்று வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன. மகாவழி திட்டத்தின் இறுதி கட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் வட மற்றும் வடமத்திய மாகாணங்களின் குடிநீர் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட நீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. அந்த வகையில் 27.7 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த நீர்ப்பாசன சுரங்கப்பாதையின் ஊடாக வட மாகாணத்தின் 74,000 ஹெக்டேயர் விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனத்துக்கான நீர் கொண்டு செல்லப்பட உள்ளது. கடந்த 1968 அறிமுகப்படுத்தப்பட்ட மகாவழி அபிவிருத்தி திட்டமானது பின்னர் 1977 முடுக்கப்பட்ட மகாவழி திட்டம் எனும் பெயரில் பரந்தளவில் வேகமாக செயல்படுத்தப்பட்டது. இதன் இறுதிக்கட்டத்தின் ஒரு திட்டமாகவே தெற்காசியாவின் மிக நீளமான இந்த நீர்ப்பாசன சுரங்கப்பாதை வடமத்திய மாகாண கால்வாய் திட்டத்தின் கீழ் அகலப்பட்டது என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது இந்த மாகாணத்தில் இருக்கின்ற 2 மாகாணங்களில் இருக்கின்ற மக்களுக்கு மிகப்பெரும் வாய்ப்பாக அமைகின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அந்த வகையில் இதன் அகழ்வு பணிகளுக்காக 2 TBM இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதன் முதற்கட்டமாக 2022 அனுராதபுரம் பழுகஸ்வ மீகஸ்வ பகுதியிலிருந்து, இரண்டாம் கட்டம் 2023 பொலனர்வை எலகர கொந்தருவாவ பகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. எனவே அகழ்வு பணிகள் நேற்று உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்ததையடுத்து அதனை விழாவாக கொண்டாடும் நிகழ்வு நேற்று காலை அனுராதபுரம் பழுகசிவ பகுதியில் நடைபெற்றது. 27.7 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த நீர்ப்பாசன சுரங்கப்பாதையின் ஊடாக வடமாகாணத்தின் 74,000 ஹெக்டேயர் விவசாய நிலங்களுக்கு நீர் கொண்டு செல்லப்பட உள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த வறண்ட வளைய மக்களும் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த குடிநீர் பிரச்சினைக்கு சாதகமான தீர்வு எட்டப்படும். அத்துடன் சுமார் 1.5 மில்லியன் மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்வதோடு ரஜரற்ற பகுதியில் உள்ள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்த இனம் காணப்படாத சிறுநீர் நோய்க்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தி தொடர்வது நாங்கள் காணலாம். தெற்காசியாவின் மிக நீளமான நீர்ப்பாசன கால்வாயை தோண்டும் பணிகள் நேற்றைய தினம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அதனுடைய பணிகள் நிறைவடைந்து அதனுடைய சேவைகள் ஆரம்பிக்கின்ற போது வடக்கில் 74 ஹெக்டேருக்கும் அதே போல வடமத்திய மாகாணத்தில் விவசாய தேவைகளுக்கும் அந்த மாகாணத்தினுடைய குடிநீர் தேவைக்கும் இந்த நீர் பயன்படுத்தப்படுகிறது என்பதும் மிக முக்கியமான செய்தி. கிட்டத்தட்ட 4 வருட கால பகுதிக்குள் இதனுடைய அகழ்வுப்பணிகள் நிறைவு செய்யப்பட்டு நேற்றைய தினம் அந்த அகழ்வுப்பணிகள் நிறைவு செய்யப்பட்டதே அந்த ஊழியர்கள் சந்தோஷமாக கொண்டாடிய விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இன்னும் ஒரு தகவலும் இடம்பிடிக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். அரசு ஊழியர்களின் குறைந்த சம்பளம் 40,000 ரூபாயாக உயர்வு, மேலும் அதிகரிக்கும் என்கிறார் அமைச்சர் லால் காந்த என்பது தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுடன் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். முடங்கி போயிருந்த அரசு சேவையை மீள கட்டி எழுப்பும் நோக்கில் அரசாங்க ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 40,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதோடு முந்தைய அரசினால் நிறுத்தப்பட்டிருந்த அத்தியாவசிய பதவிகளுக்கான புதிய ஆளணி சேர்ப்பு நடவடிக்கைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய, காணி, கால்நடை, நீர்ப்பாசன, மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை கிராமிய மக்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான தேசிய பிரஜாசக்தி விழிப்புணர்வு மாநாடு நேற்று கண்டி சகசுயன வளாகத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் பிரஜாசக்தியை வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உப்பாளி பணிலைய தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் சமூக பாதுகாப்பு பணிப்பாளர் நாயகத்தின் வழிகாடலின் கீழ் கண்டி மற்றும் மாத்தளை மாவட்ட உத்தியோகத்தர்களை ஒருங்கிணைத்து விசேட விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், கண்டி மாவட்ட அரசியல் பிரதிநிதிகள், கண்டி மாவட்ட மற்றும் மாத்தளை மாவட்ட செயலாளர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இங்கு உரையாற்றிய அவர், கடந்த காலங்களில் அரசாங்கத்தை மெல்ல மெல்ல சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கொள்கை ரீதியான ஒரு முடிவு நடைமுறையில் இருந்ததோடு அரசாங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி நிலைகுலைய செய்யும் வேலைத்திட்டம் முடக்கப்பட்டது. இதன் காரணமாக நாட்டின் அரசு மிகவும் பலவீனமடைந்தது. நிலவிய பணியிட பற்றாக்குறைகளை நிரப்பும் நடவடிக்கைகள் சம்பள உயர்வு மற்றும் சலுகைகள் வழங்குவது என்பன முற்றாக நிறுத்தப்பட்டிருந்தன. ஆனால் தற்போதைய அரசாங்கம் அரசு சேவையை வலுப்படுத்துவதற்காக கொள்கை ரீதியான முடிவுகளை எடுத்து செயல்படுத்தி வருகின்றது. நாம் இன்னும் ஒரு மாறுதல் கட்டத்தில் இருக்கின்றோம். ஒரு மோசமான நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி நாம் பயணித்துக்க வேண்டியிருப்பதோடு நாம் சென்றடைய வேண்டிய அந்த நல்ல இலக்கு குறித்த தெளிவான பார்வையும் இருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்கும் போது அரசு சேவையின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 24,250 ரூபாயாகவே காணப்பட்டது. எனினும் எமது முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வை வழங்கி தற்போது அதனை 40,000 ரூபாயாக உயர்த்தியிருக்கின்றோம் என்பதோடு எதிர்காலத்திலும் இந்த சம்பள உயர்வு நடவடிக்கை மற்றும் புதிய ஆளணி இணைப்புகள் தொடரும் எனவும் அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய டெய்லி மிரர், தினக்குரல், லங்காதீப் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். தற்போதைய ஜனாதிபதி மீதான மக்களின் ஆதரவு தொடர்பான செய்தியாக இருக்கிறது. ஜனபதிகே வெடக் என சியட்ட ஹத்தபாக் சத்துட்டின் விதாயக்க ஜனாதிபதி அகோசி மனாப்பா என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். அதே போல் அந்த செய்தி இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அதே போல் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அனுர மீது 75.5% மக்கள் திருப்தி, சஜித் மீது 29.4% மக்களே திருப்தி என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். மாற்று கொள்கைகளுக்கான நிலையத்தின் சமூக குறிகாட்டு பிரிவினால் அண்மையில் வெளியிடப்பட்ட ஜனநாயக ஆட்சியில் நம்பிக்கை பற்றிய சுட்டென் கருத்து கணிப்பின் படி ஐரோப்பிய நாடு கருத்துக்களின் படி இப்போது இந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீதான பொதுமக்களின் திருப்தி 75.5% காணப்படுகிறது. இது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பெற்றுள்ள 29.4% திருப்தி மதிப்பெண்ணை விட கணிசமான அளவு அதிகம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த கருத்து கணிப்பின்படி பதிலளித்தவர்களில் 64.9% எதிர்கட்சி தலைவரின் செயற்பாடு குறித்து அதிருப்தி வெளியிட்டதோடு ஜனாதிபதியின் செயல்பாடு குறித்து 23.3% பேர் மாத்திரமே அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கான ஆதரவு மலையக தமிழ் மக்களிடையே மிக அதிகமாக காணப்படுகிறது. அங்கு 94.4% பேர் திருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து முஸ்லீம் சமூகத்தில் 93.4% பேர் திருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதிக்கான திருப்தி மதிப்பீட்டு சிங்கள மக்களிடையே மிக குறைவாக இருந்த போதிலும் சிங்கள பதிலளிப்பாளர்களின் பெரும்பான்மையான 69.9% பேர் ஜனாதிபதியின் செயல்பாடுகளில் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். மேலும் 18-29 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களிடையே ஜனாதிபதிக்கு மிக உயர்ந்த திருப்தி மதிப்பீடாக 81.6% கிடைத்ததோடு கிராமப்புற குடியிருப்பாளர்களில் 76.4% பேர் அவரது செயற்பாடுகள் குறித்து திருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீதான திருப்தி அனைத்து மக்கள் தொகை பிரிவிடையையும் ஒப்பீட்டளவில் குறைவாகவே காணப்படுகின்றது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதிலும் அதற்கு பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதிலும் அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து 51.6% இலங்கை மக்கள் திருப்தி அடைந்ததோடு 32.4% பேர் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு விசாரணைகளை அரசாங்கம் கையாண்ட விதம் குறித்த திருப்தியானது முஸ்லீம் சமூகத்தில் மிக அதிகமாக 73.3% காணப்படுவதோடும் அதற்கு அடுத்தபடியாக மலையக தமிழ் சமூகத்தில் 72.2% உள்ளது. சிங்கள பதிலளிப்பாளர்களிடையே இந்த திருப்தி 46.4% உள்ள அதேவேளை 37.2% பேர் இதற்கு அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள். வயது குறைந்த பதிலளிப்பாளர்களின் உயிர்த்த ஞாயிறு விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த அதிக சாதகமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். 30 வயதுக்கும் மேற்பட்டவர்களில் 48% பேர் ஒப்பிடும்போது 18-29 வயதுக்கு இடைப்பட்டவர்களில் 58.5% பேர் திருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள். நகர்ப்புற குடியிருப்பாளர்களை அதாவது 44.3% விட கிராமப்புற குடியிருப்பார்கள் அதாவது 52.5% அதிக திருப்தியை இதன்போது பதிவு செய்திருக்கிறார்கள். மே 23 முதல் ஜூன் 18 வரை அனைத்து 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய 1240 பதிலளிப்பாளர்களிடம் நடத்தப்பட்ட இந்த நாடு தழுவிய கருத்து கணிப்பில் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் திறமையான ஆட்சியை வழங்குவதற்கான ஆற்றலை கொண்டுள்ளது என்பது குறித்து 62.8% இலங்கை மக்கள் திருப்தி அடைந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. வாழ்க்கை செலவு குறித்து பொதுமக்களின் கருத்து பிளவுபட்டிருக்கிறது. இவ்விடயத்தை அரசாங்கம் கையாளுவது குறித்து 45.3% பேர் திருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதேவேளை 44% பேர் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு 64.1% இலங்கை மக்கள் ஆதரவளிப்பதாக இந்த கருத்து கணிப்பு காட்டுகிறது. எனினும் இந்த செயல்முறையை உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்று 23.6% பேர் மாத்திரமே நம்புகிறார்கள். அதேபோல இவற்றுடன் டித்வா பேரிடரை தொடர்ந்து அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நிவாரணம் மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகள் முன்னேற்றம் குறித்து 68.6% பதிலளிப்பாளர்கள் திருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதேவேளை மாகாண சபை தேர்தல் நடத்துவது முக்கியமானது என 67% கருத்துக்களை முன்வைத்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை காரணம். எனவே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகின்றன. எனவே இந்த 2 வருடங்களில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து நாட்டு மக்கள் தொடர்ந்தும் திருப்தியில் இருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மீதான அதிருப்தி மக்கள் மத்தியில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் அந்த செய்தியும் இன்றைய தினம் சுட்டிக்காடுவது நாங்கள் காணலாம். இன்றைய சிங்கள தமிழ் ஆங்கில பத்திரிகைகளில் அத்தொடர்பான செய்திகள் பிரதானமாக இடம்பிடித்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய தினம் வீரகேசரி தினகரன் மற்றும் ஏனைய பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பான செய்தி. சிறு குழந்தைகளின் 2 எண்புக்கூடுகள் அடையாளம், செம்மணி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். செம்மணி மனித புதைகுழியின் 3ம் கட்டத்தின் 3ம் பகுதி அகழ்ப்பணிகள் நேற்று புதன்கிழமை ஆரம்பமாகின. செம்மணி மனித புதைகளில் மூன்றாம் கட்ட அகழ்ப்பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியதையடுத்து 32 நாட்கள் அகழ்ப்பணிகள் இடம்பெற்றதன் நிலையில் கடந்த 23 தகுதியோடு அகழ்ப்பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் நேற்று புதன்கிழமை முதல் அகழ்ப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மூன்றாம் கட்டத்தின் 33 நாளான நேற்று புதிதாக 2

நிலையில் 414 எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 409 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இந்த பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து யாழ்ப்பாண மக்களுக்கான முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் இருக்கிறது. காணி வாங்குவது விற்பனை செய்வது தொடர்பான விடயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் போலீசாரால் விடுக்கப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்படுகிறது. யாழில் காணி அபகரிப்பில் ஈடுபடும் அடாவடி கும்பல், பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை என்பதாக அந்த செய்திக்கின்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களோடு தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தும் கும்பல் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அண்மையில் திருநெல்வேலி பகுதியில் பலாலி வீதியைச் சேர்ந்த இந்த சிலர் இவ்வாறான மோசடிக்கு உட்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. எனவே அந்த பகுதியில் அண்மித்த வெற்று காணி ஒன்றினை கையகப்படுத்தும் நோக்குடன் அவற்றுக்கு எல்லை தூண்களை நடும் வேளையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டிருக்கிறது. இதுதொடர்பில் அறிந்த காணி உரிமையாளர் அவ்விடத்துக்கு சென்று தனது காணிக்கு தூண்களை அடுவது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த கும்பல் காணி தங்களுடைய எனவும், உங்களுடைய காணி என்றால் அதற்கான உறுதி ஆவணங்களை கொண்டு வந்து உறுதிப்படுத்து என மிரட்டும் துணையில் கூறியிருக்கிறார்கள். உங்கள் காணி என்றால் அதற்கான ஆவணங்களை காட்டுங்கள் என காணி உரிமையாளர் கேட்டபோது அவற்றை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என மிரட்டியிருக்கிறார்கள். இதுதொடர்பில் தான் போலீஸ் நிலையத்தில் முறையிடுவதாக கூறி காணி உரிமையாளர் சென்று கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் குறித்த கும்பல் காணியிலிருந்து வெளியேறி சென்றிருக்கிறது. இதேவேளை அந்த கும்பல் சில தினங்களுக்கு முன்னரும் திருநெல்வேலி பகுதியில் வேறொரு வெற்றிடத்திற்கு வெற்று காணிக்கு தூண்களிடும் வேலைகளில் ஈடுபட்ட வேளையில் காணி உரிமையாளர் சென்று கேட்டபோது காணி உரிமையாளரை மிரட்டிய போது அவர் போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொள்ள முயன்ற வேளையில் காணியிலிருந்து வெளியேறி சென்றிருக்கிறார்கள். இந்த கும்பல் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததோடு வெற்று காணிகளை இலக்கு வைத்து செயற்படும் இந்த கும்பல் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்பாக இருக்குமாறும் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வருகிறது. அது தொடர்பான செய்தி இன்றைய திவைன பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. கோட்டி கடன் வள வாகன விக்குனா அரண் ஜத்தி பெஹரகன பேஸ்புக் எகே சுத்த தெமும் கல்லியக்க அயக் ஆயுத சமக தெலை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். கோடிக்கணக்கான ரூபாய்களில் கொள்ளுணர் செய்யப்பட்ட வாகனங்களை மீண்டும் கொள்ளையிட்டுச் செல்கின்ற ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சமூக வலைதளம் பேஸ்புக் ஊடாக விளம்பரப்படுத்தி வாகனம் விற்பனை செய்து பின்னாலே வந்து அதனை களவாடி செல்கின்ற சம்பவங்கள் இப்போது அதிகரித்திருப்பதான செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் வருகிறது. பேஸ்புக் மூலமாக வாகன கொள்ளை மூளையாக செயல்பட்டவர் கைது. வீட்டிலிருந்து 2 பால்கள், 2 பிஸ்டல் மெகசின்கள், 3 தோட்டாக்கள் மீட்பு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை வந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. முகநூல் தளம் ஊடாக விளம்பரம் செய்து வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு பின்னர் அந்த வாகனங்களை மீண்டும் கொள்ளையடிக்கும் பாரிய மோசடி தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் மேல் மாகாண வழக்கு குற்றத்தடுப் பிரிவினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் யக்கல பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடையவர் என்பதாக தெரிய வந்திருக்கிறது. 40 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி கொள்வனவு செய்யப்பட்ட வேன் ஒன்றை ஆயுதம் ஏந்திய குழுவினர் மிரட்டி கொள்ளையடித்ததாக ஜூலை 1ஆம் தேதி போலீஸ் மா அதிபர் நிவாரண பிரிவில் ஒருவர் முறைப்பாடு செய்திருந்தார். இம்முறைப்பாடு தொடர்பில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப் பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள். அதற்கமைய இந்த மோசடி சம்பவத்துடன் பெலும்ஹார முதுங்கொட பகுதியில் அமைந்துள்ள வாகன விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் உட்பட சுமார் 10 பேர் தொடர்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேக நபர் ஒருவர் கடந்த 13ஆம் தேதி யக்கல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். சந்தேக நபர்கள் முகநூல் மூலம் வாகனங்களை விற்பனை செய்வதாக விளம்பரப்படுத்தி அவற்றை விற்பனை செய்த பின்னர் திட்டமிட்ட முறையில் அந்த வாகனங்களை பின்தொடர்ந்து சென்று ஆயுத முனையில் கொள்ளையடித்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவத்தின் தொடர்பாக கருதப்படும் வாகன விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் தற்போது அப்பகுதியை விட்டு தப்பியோடியிருக்கிறார்கள். நிட்டம்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலகடியேன பகுதியில் அமைந்துள்ள வாகன விற்பனை நிலைய உரிமையாளர்களின் வீட்டில் சோதனையிட்ட அதிகாரிகள் அங்கிருந்த 2 வாள்கள், 2 பிஸ்டல்கள், மெகசின்கள், 3 தோட்டாக்கள் மற்றும் ஜீப் வண்டி ஒன்றை போலீசார் பொறுப்பில் எடுத்திருக்கிறார்கள். இதுபோன்ற முறையில் நடத்தப்பட்ட மேலும் 2 கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் இவர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும்
அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை களவிளை சமூக வலைதளம் பேஸ்புக் ஊடாக வாகன விற்பனைக்கான இந்த விளம்பரங்களை இட்டு அதனை பெற்றுக்கொண்ட பின்னர் பின்னால் சென்று அதனை கொள்ளையடிக்கின்ற சம்பவங்கள் குறித்தும் இப்போது முறைப்பாடு கிடைத்திருக்கிறது. நீங்கள் வாகனங்களை கொள்வனம் செய்கின்ற போது இதுகுறித்து மிகுந்த கவனமாக அலசி ஆராய்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றதும் இது தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டும் வகையிலான செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றது.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகின்ற முக்கியமான செய்திகள் துறையில் நாங்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்று தினம் தினகரன் பத்திரிகை வெளியாகின்ற செய்தி, பட்டநூல் சிக்கி விமானம் தரையிறக்கம், விமான நிலையங்களுக்கு அருகாமையில் பட்டம் விட வேண்டாம் என விமானப்படை எச்சரிக்கை என்பது அந்த செய்தி. இன்றைய சிங்கள பத்திரிகைகளும் தொடர்பான செய்தி இடம்பெறுகிறது. குவான் கேபே சருங்கல் யவனு எப்பா நூல் பெட்லி குவான்யானா யலி பீமட்ட பசி என்பதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி இன்று தினம் ஏனைய பத்திரிகை இடம்பெறுகிறது. எனவே பட்டநூல் சிக்கிய பயிற்சி விமானம் ரத்மலானையில் அவசரமாக தரையிறக்கம் என்பதும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்தி. நாட்டில் உள்ள விமான நிலையங்கள் மற்றும் விமான ஓடுதளங்களுக்கு அருகாமையில் பட்டம் பறக்க விடுவதை முழுமையாக தவிர்க்குமாறு இலங்கை விமானப்படை பொதுமக்களிடம் அவசர கோரிக்கை விடுத்திருக்கிறது. தற்போது நிலவும் பருவகாலம் காரணமாக இத்தகைய பகுதிகளில் பட்டங்களை பறக்க விடுவது அதிகரித்துள்ளதாகவும், இது விமானங்களின் பாதுகாப்பு கடுமையான அச்சுறுத்தலாக மாறியிருப்பதாகவும் விமானப்படை சுட்டிக்காட்டியிருக்கிறது. உலகளாவிய நிகழும் விமான விபத்துகளுக்கான காரணங்களில் விமான ஓடுதளங்களுக்கு அருகில் பட்டங்கள் பறக்க விடுவதே முக்கிய ஒன்றாக அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு, இது விமான பறப்பு நடவடிக்கைகளுக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இலங்கையின் கட்டுநாயக்க ரத்னாணையர் அங்குராங்குட சீனக்குடா அனுராதபுரம் பலாலி கட்டுக்குருந்த உள்ளிட்ட இந்த விமான நிலையங்களுக்கு அருகில் இவ்வாறான பட்டவிடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதும் இங்கே முக்கியமான செய்திகளாக பார்க்கலாம். கொக்கலை வவுனியா வீரவில்லப்போன் மற்றும் மத்தல் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள முக்கிய விமான ஓடுதளங்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இவ்வாறு பட்டங்கள் பறக்கவிடப்படுகின்றன. எனவே இவை தற்போது ஆபத்தான நிலையை அடைந்திருக்கிறது. இந்த ஆபத்து நிலையை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்றைய தினம் ரத்மலானை விமான நிலையத்தில் பயிற்சி பரப்பிற்காக புறப்பட்ட Y-12 ரக விமானம் ஒன்று பட்டம் விடப்பட்ட நூலினால் பெரும் ஆபத்தை எதிர்கொண்டது. பயிற்சியில் இடம்பெற்றிருந்த விமானம் உடனடியாக மீண்டும் ரத்னாணி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டும். அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப பரிசோதனையின் போது விமானத்தின் இடது பக்க சக்கரம், இடது பக்க இயந்திர பகுதி மற்றும் மேலும் சில பாகங்களில் பெருமளவிலான நூல்கள் சிக்கியிருந்தமை கண்டறியப்பட்டிருக்கிறது. விமானம் ஒன்றின் இயந்திரத்திற்குள்ளோ அல்லது அதன் செயல்பாட்டு தொகுதிக்குள்ளோ பட்டங்களின் நூல்களோ அல்லது இந்த பாகங்களோ அந்த பாகங்களோ உற்றென்றால் முழு விமானமும் கடுமையாக விபத்துக்குள்ளாகும், நேரடி அபாயம் உள்ளதாக விமானப்படை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே இவ்வாறான பெருமளவு சேதத்தை ஏற்படுத்துகின்ற இந்த சம்பவங்களை மேற்கொள்ள வேண்டாம். விமான நிலையங்கள் ஓடுதளங்களுக்கு முன்பாக பட்டங்களை விடுவதை தவிர்த்து கொள்ளுமாறும் அந்த செய்தி விமானப்படையினால் விடுக்கப்பட்ட கோரிக்கையாக இடம்பெற்றிருப்பதற்காக நேற்றைய தினம் அது தொடர்பான உதாரணமான ஒரு சம்பவம் ஒன்றும் பதிவாயிருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, வாய் புற்றுநோயை கட்டுப்படுத்த புகையிலையுடன் வெற்றிலை விற்பனை செய்வதற்கு தடை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டில் வெகுவாக அதிகரித்து வரும் வாய் புற்றுநோய் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கும் புகையிலுடனான வெற்றிலை விற்பனை செய்வதை தடை செய்ய நடவடிக்கை எடுப்பதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. நாட்டில் பதிவாகும் புற்றுநோய் வகைகளில் வாய் புற்றுநோய் முன்னிலையில் இருக்கிறது. இதனை கவனத்தில் கொண்டே இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பொருளாளர் MAC பிரசாத் தெரிவித்திருக்கிறார். புகையிலை கலந்த வெற்றிலையை பயன்படுத்துவது வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாட்டின் தற்போதைய சட்டங்களின்படி புகையிலை கலந்த வெற்றிலையை விற்பனை செய்தல், விநியோகித்தல், தம்பசம் வைத்திருத்தல் அல்லது விற்பனைக்காக காட்சிப்படுதல் ஆகியவை தண்டனைக்குரிய குற்றம் என்பதாகவும், இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துகின்ற இளைஞர்களுக்கான செய்தி இது. இது குறித்தும் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் செய்தி. சமூக ஊடகங்களால் இளைஞர்களிடம் போதைப் பழக்கம் வேகமாக பரவுகிறது, சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் எச்சரிக்கை என்பது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. தற்போதைய காலகட்டத்தில் போதைப் பொருள் பாவனையானது ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீரழிக்கும் ஒரு பெரும் புற்றுநோயாக உருவெடுத்திருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் நண்பர்கள் மூலம் போதைப் பொருள் கடுமையாவதை தவிர்ந்து இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்படும் தேவையற்ற விளம்பரங்களும் தவறான வழிகாட்டல்களுமே இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரான அஜித் ரோஹன தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று அரசு தொலைக்காட்சி ஒன்று வழங்கிய நேர்காணலின் போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கு முன்னைய காலங்களில் நண்பர்கள் மற்றும் தங்கள் வயதில் மூத்தவர்கள் மூலமாகவே ஒருவர் போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகி வந்த நிலையில் அந்த நிலை மாறி தற்போது இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பரப்பப்படும் தேவையற்ற விளம்பரங்களும் தவறான வழிகாட்டுதல்களுமே இளைஞர்கள் மத்தியில் இப்பழக்கம் வேகமாக பரவுவதற்கு முதன்மை காரணியாக அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.
இந்நிலையில் 1979 ஆண்டு அளவிலேயே முதன் முதலில் இத்தகைய போதைப் பொருட்கள் ஊடுருவ தொடங்கியிருக்கின்றன. அக்காலத்தில் சில இயற்கை சார்ந்த போதைப் பொருட்களே பயன்படுத்தப்பட்ட போதிலும் தற்போது ரசாயன முறையில் தயாரிக்கப்படும் அபாயகரமான செயற்கை போதைப் பொருட்களினுடைய புழக்கம் பாரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. ஆரம்பத்தில் போதைப் பொருள் பாவிப்பவர் தனது பணத்தை செலவழித்து தனது உடலையும் உயிரையும் மாத்திரம் கடுத்துக் கொள்கிறார் என்ற பொதுவான கருத்து நிலவியது. ஆனால் தற்போதைய பொருளாதார சூழலில் செயற்கை போதைப் பொருளின் விலை உச்சமடைந்திருக்கிறது. ஒரு நாளைக்கு இருமுறை போதைப் பொருள் பயன்படுத்தும் ஒருவருக்கு சராசரியாக 8,000 ரூபாய் வரை செலவாகிறது. இதன் அடிப்படையில் கணக்கிட்டால் ஒரு மாத்திரைக்கு போதைப் பொருளுக்கு மாத்திரம் சுமார் 240,000 ரூபாய்க்கும் அதிகமான தொகை தேவைப்படுகிறது. ஒரு சாதாரண குடிமக்களின் மாதாந்த சம்பளத்தை விடவும் இது மிகவும் அதிகம் என்பதால் இந்த பணத்தை திரட்டுவதற்காக போதைப் பொருள் பாவனையாளர்கள் வீடுகளை உழைத்து கொள்ளையடித்தல், பெண்களின் நகைகளை திருடுதல், மோட்டார் சைக்கிள் மற்றும் வாகனங்களின் பாகங்களை திருதல் போன்ற பாரதூரமான குற்றச்செயல்கள் ஈடுபடுகிறார்கள். இதை தவிர போதைப் பொருள் பாவனையால் குடும்ப வன்முறைகள் அதிகரித்து வருவதோடு தங்களின் சொந்த பெற்றோரையும் உறவினர்களையும் கொலை செய்யும் மிக கொடூரமான கலாச்சாரம் சமூகத்தில் ஊடுருவிருக்கிறது. அண்மையில் எம்பிலிப்பேட்டிய பகுதியில் தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரையும் அவர்களது மகனை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் ஒன்று முன்னுதாரணமாக இருக்கிறது. இதற்கு உதாரணமாக இருக்கிறது, போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையின் போது அந்த இளைஞன் கொடூரமான செயற்கை போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்பதும் கண்டறியப்பட்டிருப்பதாக அஜித் ரோகண தெரிவிக்கிறார். எனவே போதைப் பொருளுக்கு அடிமையாவது என்பது முன்னர் ஒரு தனிநபருடைய பாதிப்பாக இருந்தது, ஆனால் இப்போது அது ஒரு சமூகத்தின் பாதுகாப்பு பாதிப்பு, ஒரு குடும்பத்தின் பாதிப்பு, ஒரு நாட்டினுடைய பாதிப்பாக மிக பாரியலான ஒரு அழிவாக இருக்கிறது. எனவே இதனை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றவர்கள், போதைப் பொருளை நோக்கி செல்கின்றவர்கள் முன்னர் நண்பர்கள், அயல் வீட்டால் அல்லது தெரிந்தவர்கள் பயன்படுத்துவதை பார்த்து பழகிறார்கள். ஆனால் இப்போது சமூக வலைதளங்கள் ஊடாக, இணையங்கள் ஊடாக தொடர்பான விளம்பரங்கள் மோசடியாக மேற்கொள்ளப்பட்டு இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக்கப்படுகிறார்கள். இந்த விவகாரம் குறித்து பொதுமக்களும் குறிப்பாக பெற்றோரும் இது குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அருகில் இருக்கின்றவர்கள், தங்களுடைய பிள்ளைகள் அல்லது தங்கள் சார்ந்தவர்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் குறித்து, சமூக வலைதளத்தினுடைய பயன்பாடு குறித்தும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலத்தை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலான ஒரு செய்தியை அஜித் ரோகண பிரதி போலீஸ் மாதிபர்கள் வழங்கியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மத்திய மாகாண ஆளுநர் ராஜினாமா என்பது இன்றைய தமிழன் பத்திரிகையுடைய செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் அவரின் பதவியை ராஜினாமா செய்வதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் கடிதம் மூலம் அறிவித்திருக்கின்றார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபயோகரான பேராசிரியர் அபேகோன் தற்போதைய அரசாங்கம் தெரிவானதன் பின்னர் மத்திய மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார். தனது ராஜினாமா கடிதம் தொடர்பில் அவர் விளக்கம் அளிக்கையில், தனிப்பட்ட காரணத்தின் அடிப்படையில் சில தினங்களுக்கு முன்னர் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருப்பதாக அவர் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து சாதாரணத்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல், அது குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில், தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் சாதாரண பரீட்சைக்கு விண்ணப்பிக்கலாம், பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கு தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் விண்ணப்பிக்க முடியும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. குறித்த பரீட்சை விண்ணப்பங்கள் குரல் 7ஆம் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதோடு ஏறிவரும் 23ஆம் தேதி அந்த வரை நிகழ்நிலை ஊடாக ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் தேசிய அடையாள அட்டை இல்லாத பாடசாலை விண்ணப்பதாரிகளுக்கு விண்ணப்ப ஒழுங்குமுறைக்கான அறிவுறுத்தல்கள் பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தேசிய அடையாள அட்டை இல்லாத தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் தமது பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க முடியும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய தேசிய அடையாள அட்டை இல்லாத தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் உரிய இறுதி திகதிக்குள் முன்னர் தேசிய அடையாள அட்டையினை பெற்றுக்கொள்ளமையானது பரீட்சை விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்பம் செய்வதில் எவ்வித தடையும் இல்லை என்பதை பரீட்சை திணைக்களம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே சகல விண்ணப்பதாரிகளும் ஊடக வெளியீட்டு கமைய 7ஆம் மாதம் 23, 2026 முன்னர் பரீட்சைக்கான விண்ணப்பத்தினை விண்ணப்பிக்க முடியும். இதேவேளை எவ்வித காரணங்களுக்காக விண்ணப்பதற்கான இறுதி திகதி நீடிக்கப்பட மாட்டாது எனவும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. தனிப்பட்ட பரீட்சாதிகளோ அல்லது பாடசாலை பரீட்சாதிகளோ உங்களுக்கு தேசிய அடையாள அட்டை இல்லை என்பதற்காக விண்ணப்பிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே நீங்கள் அதற்கான விண்ணப்பிக்க முடியும். தனிப்பட்ட பரீட்சாதிகள் தங்களுடைய பாதுகாவலருடைய
தேசிய அடையாளத்தை பயன்படுத்தி நிகழ்வுகளாக விண்ணப்பிக்க முடியும். அதே போல பாடசாலை பரீட்சார்த்திகள் தொடர்பான விண்ணப்பிக்கும் முறைமை பாடசாலை அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்த விவகாரங்களும் முக்கியமாக இருப்பதை காலம் 23ஆம் தேதிக்கு முன்னர் சாதந்திர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அடுத்து டெங்கு தொடர்பான செய்திகளும் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய தினக்குரல் இன்றைய தமிழன் பத்திரிகைகள் தொடர்பான செய்தி, மேல் மாகாணத்துக்கும் தொடர்ந்தும் டெங்கு எச்சரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல இன்றைய திவைன பத்திரிகையில் டெங்கு லெட்டு ஹெத் எக்ஸாஸ் பணி மரண அத்திரி சமையாக்கு என்பதாக அந்த செய்திக்கும் தலைப்பெற்றதை காலம். 71,000 கடந்திருக்கிற டெங்கு எண்ணிக்கை, அதே போல் 41 மரணங்களும் பதிவாகியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தமிழன் பத்திரிகை செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். டெங்கு நோய் நிலைமை மேல் மாகாணத்தில் தொடர்ந்தும் தீவிரமடைந்து வருவதாகவும் நாட்டில் ஜூலை மாதத்தின் முதல் 14 நாட்களில் மாத்திரம் 15,856 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் கபில கண்ணங்கர தெரிவித்திருக்கின்றார். அதற்கமைய அண்மைய நாட்களில் கம்பகா மாவட்டத்தில் அதிக டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக தெரிவித்த அவர், கிளீன் ஸ்ரீலங்கா வேடத்திற்கு கீழ் இன்றிலிருந்து மேல் மாகாணத்தில் 40 சுகாதார அதிகாரி பிரிவுகளில் விசேட டெங்கு ஒழிப்பு வேட திட்டம் நுடக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணும். எனவே நேற்று முன்தின வரை 71,235 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் ஜூலை மாதத்தின் முதல் 14 நாட்களில் மாத்திரம் 15,856 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் 49 மரணங்கள் இதுவரை பதிவாகியிருப்பதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கின்ற தகவலை மேற்கோள் காட்டி அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து நீதிமன்ற செய்திகள் குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியாகிருக்கின்ற செய்தி, கபில சந்திரசேனவின் மனைவிக்கு இன்டர்போல் பிடியாணை என்பதாக செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனத்துக்கு புதிய விமானங்களை கொள்வனவு செய்வதில் சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி இடம்பெற்றதாக கூறப்படும் வழக்கில் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலியை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு எதிராக இன்டர்போலின் ஊடாக ஆங்கில மொழியில் திறந்த பிடியாணையை பிறப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசர் நேற்று தினம் உத்தரவிட்டிருக்கிறார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் தாக்கல் செய்துள்ள வழக்கு தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை பரிசீலித்தவான் மேற்படி உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்ற செய்தி, முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் சகோதரர் கைது 27ஆம் தேதி வரை விளக்க மறியல் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தொடர்பான செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிதி குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் சகோதரரான சரத் வீரவன்சவை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அரச பொறியியல் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய விவகாரம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக இணங்க நேற்று முற்பகல் இவர் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிற சந்தேக நபர் தலைமறைவாக இருந்த நிலையில் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கமைய கம்பகாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாணந்துறை பகுதியில் அவருக்கு சொந்தமான வீட்டில் இருப்பதாக அதிகாரிகள் ரகசிய தகவல் கிடைத்தது. இத்தகவலுக்கிடங்கு அவர்கள் சென்று தேடிய வேளை அவர் அங்கு இருக்கவில்லை. எனவே இப்போது அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகைகள், அது குறித்து பார்ப்பதற்கு முன்னர் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு சென்று வரலாம்.

0: சுயாதீன செய்தி பார்வையிருக்கிறோம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, நிதி மோசடி சம்பவம், எஸ்பியின் சகோதரர் ஜெயரத் பண்டார கைது என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. நிதி மோசடி சம்பவத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயகவின் சகோதரரான மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ஜெயரத் பண்டார திசாநாயக குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுவரி அனுமதி பத்திரம் பெற்றுத் தருவதாக தெரிவித்து வீரக்கெட்டிய பகுதியைச் சேர்ந்த நபர்களிடமிருந்து 2,70,00,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. இதற்கிடங்காக அங்குரங்கத்து பகுதியில் வைத்து ஜெயரத் பண்டார திசாநாயகவை அதிகாரிகள் கைது செய்தார்கள். சந்தேக நபரான இவரை நுகைகோடு நீதவான் நீதிமன்றம் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னாள் அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான வழக்கு செப்டம்பருக்கு ஒத்திவைப்பு என்பதாக இன்னும் ஒரு நீதிமன்ற செய்தியும் இடம்பிடிக்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான குமார ஜெயக்கொடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அங்கு பிரதிவாய் சார்பில் முன்னணியான இரு சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வழக்கின் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சாந்த குடவில் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் உட்பக்க செய்திகளாக இன்றைய தினம் நீதிமன்ற செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் அதுபான செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. பிரசன்ன ரணதுங்கவின் வெளிநாட்டு பயணத்திலே தற்காலிகமாக நீக்கம் என்பதான ஒரு செய்தி இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயணத்தடையை தற்காலிகமாக நீக்குவதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கொழும்பு மேலதிக நீதவான் அசங்கேசு போதரகம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த போதே அவருடைய இந்த வெளிநாட்டு பயணத்துக்கான தடை தற்காலிகமாக நீக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, மத்திய கிழக்கு வான்பரப்பில் அகப்பட்ட இலங்கை விமானங்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பின என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. மத்திய கிழக்கு யுத்த சூழலில் அகப்பட்டிருந்த 2 இலங்கை விமானங்கள் நேற்று காலை பாதுகாப்பாக மீண்டும் கடற்பாக மாநிலத்தை வந்திருந்தன. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஊடாக தொடர்பாளர் பிரிவின் தலைவர் தீபால் பெரேரா இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த மத்திய கிழக்கில் யுத்த சூழல் ஏற்பட காரணத்தினால் அங்கு குவைத் உள்ளிட்ட பகுதிகளில் வான்பரப்புகள் மூடப்பட்டன. இதன் காரணமாக அங்கு சென்ற இலங்கை விமானங்கள் அங்கேயே வானத்தை வட்டமிட வேண்டிய நிலைமை காணப்பட்டது. எனவே இப்போது அவர்கள் பாதுகாப்பாக கர்நாடகாவில் தரையிறக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருக்கின்றன. அடுத்த இன்றைய மற்றும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். சாமர சம்பத்துக்கு எதிராக கர்தினால் சட்ட நடவடிக்கை என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. பேராயர் மேல்கம் ரஞ்சித் கர்தினால் தொடர்பாக போலியான கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சுமத்தி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயகவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பேராயர் ஊடக பேச்சாளர் சிறில் காமினி பெர்னாண்டோ இந்த தகவலை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். அவர் விடுத்த அறிக்கையில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த கருத்து மதக்குழுக்களுக்கு இடையில் அமைதியின்மை ஏற்படுத்தும் வழிவகுக்கலாம் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தற்போது ராணுவ தளபதி கடந்த 2ஆம் தேதி பலத்தட்டு ஒன்றுடன் கர்தினாலை சந்தித்து தனது சேவை காலத்தில் இடிப்பதற்கு ஆதரவு கோரியதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் குற்றச்சாட்டு வெளியிட்டிருந்தார். எவ்வாறாயினும் இந்த குற்றச்சாட்டு நிராகரித்துள்ள ஆயர் ஸ்ரீல் காமினி அந்த இடத்தில் கர்தினால் நாட்டில் இருக்கவில்லை எனவும் அவர் அக்காலப்பகுதியில் வத்திக்கானில் நடைபெற்ற விசேட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக பேராயர் இல்லம் அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினம் திவ இன பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். கட்டுனா கைதி போலீஸ் ஏற்ற வெடி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டு காணலாம். போலீஸ் கினி அவியன் பி சீட்ட வெடித்தபா குடு ஜாவாரம் கரு பெனகிங் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டு காணலாம். கட்டுநாயக்க பகுதியில் 2 முக்கியமான போதைப் பொருள் வர்த்தகர்களை கைது செய்வதற்காக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பிரிவில் சென்றிருக்கிறார். அதன்போது போதைப் பொருள் விற்பனையாளர்களுக்கும் போலீசார்களுடைய முருகநிலை ஏற்பட்டிருக்கிறது. போது அங்கு சென்ற போலீஸ் அதிகாரியின் துப்பாக்கி பிடுங்கி அந்த போலீஸ் துப்பாக்கி நடத்திவிட்டு ஒருவர் தப்பிச் சென்றிருக்கிறார், ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தில் காயமடைந்த கட்டுநாயக்க போலீஸ் கான்ஸ்டபிள் படுகாயங்களுடன் நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் முக்கியமாக இருக்கிறது. இன்றைய தினம் திவேன பத்திரிகையில் பாண்டாகாரிய டொலர் மில்லியன் திகாயச பாக் ஹெக்கருன் அத்திட்ட யாம இமெயில் தத்த பிட்டபத் குளம சரசேவீட்டு தென்ன கொட்டுவ மயசாகின் யோக என்பதாக இன்றைய தினம் திவேன பத்திரிகையில் அதுரமான செய்தியும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அது வகையில் மின்னஞ்சல் தரவு கட்டமைப்பின் பிரதிகளை தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படையுங்கள். டெலிகாம் நிறுவனத்துக்கு கோட்டை நீதவான் பசன் அமரசன் உத்தரவு என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். திரைசியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அரசு நிதி மோசடியை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அரச கடன் முகாமைத்துவ திணைக்களத்தின் மின்னஞ்சல் தரவு கட்டமைப்பின் பிரதிகளை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைக்குமாறு ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு கோட்டை நீதவான் பசன் அமரசன் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இவ்விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய் திணைக்களம் நேற்று தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்த விசேட மனு ஒன்றை பரிசீலித்த போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம், துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறை காவலர் பள்ளிகம சிறைச்சாலைக்கு இடமாற்றம் என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் இடம்பெடுத்திருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் போது நிலைமையை கட்டுப்பாட்டுவதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறை காவலர் விசாரணைகளுக்காக பள்ளிகம சிறைச்சாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏ சி கஜநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்பது முக்கியமான செய்தி. இந்த சிறை காவலர் ஹீரோவாக பார்க்கப்பட்டார், மக்களால் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே விசாரணைகளுக்காக தற்காலிகமாக அவர் இப்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய லங்கா தீபத்திற்கினுடைய பிரதான தலைமை செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். லாங்கிக்கு அன்கேன் பகின் எகாக் தாமத் துப்பத் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் லங்கா தீபத்திற்கு தலைப்படுகிறது. உலக வங்கி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையை மேற்கோள் காட்டி லங்கா தீபத்திற்கு தொடர்பான செய்தி பிரதான தலைப்பாக இடம்பெறுகிறது. இலங்கையர்களில் 5 பேரில் ஒருவர் இன்னும் ஏழ்மை நிலையிலே இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. பவுல்வலின் துணை எக்கட்ட போஷண கேமின என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. 3 குடும்பங்களில் ஒரு குடும்பத்திற்கு போஷாக்கான உணவு இல்லை என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேபோல சிரம பலாக்கியின் சுயட்டேவாக் அவிதிமத் ரெக்கியாவள என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே மனித வளத்தில் 70% முறையற்ற தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. உலக வங்கி முகாமைத்துவம் இந்த அறிக்கையை வெளியிட்டு சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதான செய்தியாக இன்று தினம் பத்திரிகைகளில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வை சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நீங்கள் இப்போது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நிகழ்ச்சியில் முதலாவதாக நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 2399வது கப்ருக்கலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ சூப்பர் இலக்கம் 32, வெற்றி இலக்கங்களாக 22, 44, 53, 63 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ சூப்பர் இலக்கம் 32, வெற்றி இலக்கங்களாக 22, 44, 53, 63 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,50,56,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,66,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 5,384வது சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 15, 27, 38, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 15, 27, 38, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக 8, 2, 9, 0, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8, 2, 9, 0, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 76,85,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,03,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 4,935வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக தனுசு ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 44, 54, 58 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 3, 44, 54, 58 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,79,60,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1,053வது சசரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 25, 31, 39 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 25, 31, 39 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 41,41,800 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 431வது ஜெயசம்பத லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 9, 1, 7, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 9, 1, 7, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய் பரிசில்கள் 28 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,32,440 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3,223வது சூப்பர்பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்கள் 20, 41, 54, 77. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 20, 41, 54, 77. நேற்றைய தினம் 25,000 பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்லிப்பின் சூப்பர் கேஷ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக நேற்றைய தினம் சீட்லிக்கப்பட்ட 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக 5, 0, 8, 5, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 0, 8, 5, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 73,49,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய அடுத்த சூப்பர் பரிசாக 5,68,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 957வது சுப்பிரதன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 0, 1, 9, 1, 7, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 0, 1, 9, 1, 7, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 40,87,240 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 2,41,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 3049வது அத கோட்டிபதி இல்லத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 31, 59, 68, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 31, 59, 68, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 82,93,000 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,50,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான

அடுத்த நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 365வது சுபதவசாக்கலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி துலாம் வெற்றி இலக்கங்களாக 29, 49, 65 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி துலாம் வெற்றி இலக்கங்களாக 29, 49, 65 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 8, 9, 2, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8, 9, 2, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 86,55,920 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 4,491வது கொவிசத்தலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 14, 27, 42, 65 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 14, 27, 42, 65 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,14,18,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,26,70,417 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 6,249வது மகாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 5, 4, 6, 9, 9, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 5, 4, 6, 9, 9, 7 தெரிவாகியுள்ளது.

நேற்றைய தினம் மாஜன சம்பதவியின் சூப்பர் பரிசான 2,511,616 ரூபாய் வெல்லப்பட்டுள்ளது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. அதனோடு சேர்த்து நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 1,00,000 ரூபாய் பரிசு 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 4,24,46,096 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,279 தனநிதான எழுத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 7, 8, 39, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 7, 8, 39, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசுகள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 79,42,640 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 9,08,70,449 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,597 மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்களாக 18, 49, 55, 59 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்களாக 18, 49, 55, 59 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 99,42,800 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 29,79,38,000 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,558 ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கும்பராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 5, 15, 34 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கும்பம் வெற்றி இலக்கங்களாக 3, 5, 15, 34 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 93,15,560 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 48,35,380 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்த லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 824 அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்களாக 6, 9, 9, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்களாக 6, 9, 9, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசுகள் 2, 50,000 ரூபாய் பரிசுகள் 52 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 47,64,720 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 517 ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 6, 8, 1, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 6, 8, 1, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசுகள் 40 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 67,70,600 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஜூலை மாதம் 16 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் புகழ், ரிஷபம் தெளிவு, மிதுனம் ஆக்கம், கடகம் வேகம், சிம்மம் உயர்வு, கன்னி போட்டி துலாம், தனம் விருச்சிகம் பயணம், தனுசு எதிர்ப்பு, மகரம் ஓய்வு, கும்பம் வரவு, மீனம் நன்மை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள். மேஷம் புகழ், ரிஷபம் தெளிவு, மிதுனம் ஆக்கம், கடகம் வேகம், சிம்மம் உயர்வு, கன்னி போட்டி துலாம், தனம் விருச்சிகம் பயணம், தனுசு எதிர்ப்பு, மகரம் ஓய்வு, கும்பம் வரவு, மீனம் நன்மை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாளுக்கான ராசி பலன். You hold the key to my heart. வசந்தம் FM.
2: காலை பொழுது உற்சாகம். வணக்கம். வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த நாள் எல்லாரும் பயணங்கள் ஆரம்பிக்கும் போது மிக கவனமாக பாதைகளில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பயணம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் அறிவுறுத்தலையும் வந்து நாங்கள் சொல்றோம். காரணம், வீதி விபத்துகள் அதிகரிக்கும் காலங்கள் இது. அதிகமான வாகன நெரிசல் இருக்கிறது. உலக ஆசியாவிலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான வாகன நெரிசல் இருக்கிற நாடுகள் பட்டியல 3வது இடத்துல இலங்கை வந்திருக்கு. ஏன்னா அண்மை காலங்கள்ல அந்த அளவிலான வாகனங்கள் வந்து இங்க அதிகரிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வாகன விபத்துகளை வந்து தவிர்த்து கொள்றதுக்கு அல்லது தடுத்துக் கொள்வதற்கான முயற்சியும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த மாதிரியான விடயங்களை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக ஐடிஎன் ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற செயற்திட்டத்தை வந்து நாடளாவிய ரீதியில் இருக்க பாடசாலை மாணவர்களுக்கான அறிவுறுத்தல் கருத்தரங்குகள் மற்றும் வீதி நாடகங்களூடாக தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் பல பாடசாலைகளுக்கு விஜயம் செய்து இந்த செயற்திட்டமானது செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க, பாதையில் பயணம் செய்யும் போது மிக கவனமாக பயணம் செய்யுங்க, விபத்துக்களை தவிர்த்து கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலை பொழுதுல உங்களுக்கு அறிவுறுத்தலாக நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இயற்கையாகவே அழகு தேவை. இந்த இயற்கை அழகை மீட்டெடுக்கணும். ஒரு காலத்துல இருந்த போட்டோ அப்படியே பக்கத்துல பார்த்துட்டு நாம எப்படி இருந்தோம் இல்லையா அப்படின்னு யோசிக்க வேண்டிய காலம் இனி கிடையவே கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட இயற்கை அழகை மீட்டெடுக்கலாம். அழகு அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளி தோற்றத்துக்கு மட்டும் அழகு கிடையாதுங்க. அழகு என்பது வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாம பொலிவான சருமம், இதெல்லாம் இருந்தால்தான் அது அழகு. அந்த அழகை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இயற்கையாகவே உங்க உடலில் வந்து கலோஜின் உற்பத்தி அதிகரிச்சு இயற்கை அழகை உங்களுக்கு மீட்டு தரும் அப்படிங்கிற விடயத்தையும் இந்த காலை பொழுதில் புத்துணர்ச்சியாக உங்களுக்கு நாங்க தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம் வசந்தம்.
0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
3: புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

பெண்ணை காப்பான் ஒருவன், மண்ணை காப்பான் ஒருவன். காலையிலேயே நீங்க வந்து உற்சாகமா இருக்குன்னு என்ன பண்ணும், வணக்கம் வசந்தம் கேட்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு காலையிலேயே எப்படி இந்த காலநிலை வானிலை எல்லாம் மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு உரை இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சமரகமு மற்றும் வடமேல் மாகாணங்கள், கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நாட்டின் ஏனைய பிரதான ஏரியாக்கள்ல உள்ள ஏனைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வானிலை கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் தான் இருக்கும், கொஞ்சம் வறட்சியான காலப்பகுதியாக இருக்கும் சில இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாத்தளை, அம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் மணித்தியாலத்திற்கு 40 to 50 km வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி இருக்க இப்போ அந்தந்த ஏரியாக்களில் இருக்கிறவங்க கவனமாக இருங்கள் அப்படிங்கிறதை சொல்லிட்டு, இன்றைய தினம் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள். ஏன் அப்படின்னா எல்லா நாளுமே சிறப்பான நாள் தான். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக நுண்ணறிவியல் அப்படி இல்லைன்னா ஏஐன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏஐ அப்ரிசியேஷன் டே இன்னைக்கு. அதாவது இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ உலகமாகவே மாறிடுச்சு. எல்லா விடயத்திலையுமே இப்போது எல்லா விடயங்களையும் விலகுவாக்குறதுக்கு ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு, செயற்கை நுண்ணறிவு இல்லையா. இப்போது நாம் இன்றைய நாளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இதை பற்றி பேசலைன்னா எப்படி, இதுதான் இப்போ ஒரு கரண்ட்டில் இருக்க ட்ரெண்டில் இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஏஐ பயன்படுத்திருக்கீங்களா, அது என்ன மாதிரியான ஒரு ஆப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏஐ மூலமாக நான் இந்த விஷயத்தை கற்றுக்கிறேன், இல்லை இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன், இல்லை நான் இந்த விஷயத்துக்காக இப்போ ஏஐ மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இதுவரையினாலும் பயன்படுத்திய ஒரு ஏஐ என்னது, இல்லை அதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற விடயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. அழைப்பு ஏற்படுத்துங்க 01212-775-001 அல்லது 01212-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம், அதன் கீழே வந்து உங்களோட கருத்துக்களையும் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் பெரிய அளவிலான ஏஐக்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. அது என்ன ஏஐ, அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க கூட அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையும். சரியா, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38. நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி.

0: என்ன நான் சொல்றது, காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேளுங்க அப்படின்னு தான் நான் சொல்றது. சரி, காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோட தான் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. இந்த சம்பவம் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோகிராம் மற்றும் 554 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை வாகனத்தில் கடத்தி செல்ல முயற்சித்த 2 சந்தேக நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு இடத்துல வச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க. சரியா, இந்த சந்தேக நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு நோக்கி வந்து பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த அதிவேக நெடுஞ்சாலையில் வேகமாக பயணம் செய்ததை வச்சு சந்தேகம் வந்திருக்கு. இவங்க இவ்வளோ வேகமாக பயணம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களை வந்து நிறுத்தி விசாரிக்கும் போதும் இந்த விஷயம் வந்து தெரியப்பட்டிருக்கு. இதுலேயும் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சந்தேக நபர்களும் 28 மற்றும் 32 வயதுடைய பொரல பகுதியை சேர்ந்த 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, திஹாகோட போலீஸில் தான் இந்த சம்பவம் வந்து பதிவாகி விசாரணைகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அப்போ அதிவேக நெடுஞ்சாலையில் வேகமாக போய் மாட்டிக்கிட்டவங்க இவங்க பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை செய்கிறது தவறு, ஆனாலும் அந்த தவறையும் இன்னும் தவறோடு சேர்ந்து செய்யும் போது மாட்டிக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுநாயக்கையில் வந்து ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து பதிவாகியிருக்கு. அதுவும் தேவமொட்டா அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த துப்பாக்கி சூடு வந்து பதிவாகியிருக்கு. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒருத்தர் வந்து சந்தேக நபர் வந்து ஒருவரை வந்து இருவரை வந்து கைது செஞ்சுருக்காங்க. குறித்த சந்தேக நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல் அதிகாரியின் துப்பாக்கியை பறித்து அதனை பயன்படுத்தி ஒரு துப்பாக்கி சூட்டை நடத்தி உள்ளதாக தான் காவல்துறையினர் வந்து இதை சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி சூடு நடத்திய சந்தேக நபர்கள் காவல் அதிகாரியின் துப்பாக்கி சம்பவ இடத்தில் இருந்து விட்டுட்டு தப்பி ஓடிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து தப்பி ஓடின சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான தீவிர தேடுதல் நடவடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து எல்லோருமே காலையிலேயே எலும்பி ரெடி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான க்ரீம்கள் எல்லாம் அள்ளி முகத்தில் பூசிட்டு வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம அப்படியே பளபளப்பாக தெரியணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படின்னு ஆண்கள் ரெடி ஆகிறதும் பெண்கள் அப்படியே லிப்ஸ்டிக்கெல்லாம் எடுத்து பூசிட்டு வா நைஸ் நம்மளை பார்க்கும்போது நமக்கே காதல் வருதே அப்படின்ன மாதிரியெல்லாம் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே மீண்டு வரணும். வளர்ச்சியான கூந்தல், வலுவான எலும்புகள், அது மட்டும் இல்லாமல் சீரான பொலிவான சருமம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிறோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் உடலில் இருக்கிற கலோஜின் உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும். அப்படி அதிகரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே இந்த அழகு மீண்டு வரும். அதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது கிளிஃப் கலோஜின் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இந்த இயற்கை அழகு உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். இது காகில் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஸோ இன்றைய என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிஃப் கலோஜின் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம்.
1: April 9, 1865, Civil War. October 28, 1886, Statue of Liberty. May 29, 1917, January 31st, 1919, September 19, 20.

மாதிரிதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: சட்டி சுட்டதடா கை விட்டதடா
3: சட்டி சுடுதடா துணிய பிடிச்சு இறக்கன் கீழே.
2: யாரை நம்பி நான் பிறந்தேன்?
3: உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது?
2: சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
3: முதல் வாழ பழகப்பா.
2: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
3: நீ கத்திரகத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
4: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
3: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
5: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
6: How do I tell you?
7: தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
8: நானும் போவது காதலின் பாதை.
7: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
8: பார்த்ததா
7: சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் மொழி பேசும் பாடலா.

காலை பொழுது உற்சாகம், வணக்கம். வசந்தம் கேட்டு இருக்கீங்க. சூப்பரான இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் சூப்பராக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்பவும் சொல்கிற போல் என்ன மறக்கக்கூடாது, நாம் காலையில் சாப்பிட்றதுக்கு மறந்துடக்கூடாது. காலை சாப்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுற ஒரு விஷயம். ஐயோ டைமில் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் நீங்கள் காலையில் டைமில் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேலை செய்யும்போது உங்கள் பாடி இல்லை உங்கள் உடம்பு என்ன சொல்லுனா, முடியாது என்னால் முடியாது, முதல்ல போய் சாப்பிடாதுக்கப்புறம் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து ரொம்ப கவனமாக என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டுருங்க, அது ரொம்ப முக்கியம் நமக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு கட்டணும், அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒரே இடத்துல போய் வாங்கணும். அப்படி இல்லை நாங்கள் நீங்கள் வந்து கடல் தொழில் செய்கிறீங்க, அதுக்கு தேவையான சகல் விதமான பொருட்களையும் ஒரே இடத்துல வாங்கணும். எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் விரைந்து செல்ல வேண்டிய ஒரே இடம் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். எப்போதுமே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், யார் பார்த்தாலும் ஆஹா அழகாக இருக்கீங்களே அப்படின்னு இருக்கணுங்கிறதுக்காக. அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சருமமோ அதன் நிறத்தை வைத்தோ முடிவாகிறது கிடையாது. ஸ்கின் வந்து சும்மா பாலிஷாக இருக்கணும் பார்க்கும்போது, பாலிஷான இப்படி பொலிவாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு ஸ்கின் வேணும், இல்லை உங்களுக்கு வந்து சருமம் வேணும் அப்படி இல்லைனா பார்க்கும்போது ஆஹா என்ன இவ்வளோ அடர்த்தியாக முடி இருக்கே அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வலுவான எலும்புகளும் நமக்கு வேணும், உடல் உள்ளிருந்து நம்ம வந்து அழகாகணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிஃப் கலோஜின் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்துங்க. நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னு சொன்னால் இயற்கையாகவே உங்கள் உடம்பில் உள்ள கலோஜின் உற்பத்தியை அதிகரித்து வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே மீட்டுத்தரும். இது காகில் ஸ்புட்சிட்டி மற்றும் முன்னணி மருந்துகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் காலையிலேயே நாங்கள் உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

0: தேசத்தை நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
3: கிட்டே
4: என்னங்க
3: புருஷன் வெளியில கிளம்பும் போது பொண்டாட்டி வாசல்ல நின்னு சிரிச்ச முகத்தோட டாடா காட்டணும். அதுதான் பொண்டாட்டிக்கு அழகு. வா வந்து இப்படி நில்லு, கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் ரைட், முடிய தூக்கி முன்னாடி போடு, லைட்டா சரி, இப்போ டாடா கட்டு.
5: மேகமூட்டத்துடன் காணப்படும்

0: காலமழை அல்ல, காதல் மழை.
1: இன்று வசந்தத்தின் நட்சத்திரமாக ஜொலிக்கிறார் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் விஷ்ணு விஷால்.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பெட்ரோல் விலைலாம் அதிகமாகிருச்சு, அலைஞ்சு திரிஞ்செல்லாம் ஒரு விஷயத்த பண்ண முடியாது. நமக்கு வந்து போனோமா டக்குன்னு ஒரு பொருளை வாங்கினோமா வந்தோமா அப்படின்னு இருக்கணும். ஆனால் நமக்கு பல விதமான பொருட்கள் தேவை. நமக்கு வந்து கட்டிட உபகரண பொருட்கள் தேவைப்படும், கடல் தொழில் உபகரண பொருட்கள் தேவைப்படும். இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போயிட்டு வாங்கிட்டு டக்குன்னு வரணும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய இடம் எது? எது? ஜனதா ஸ்டீல்ஸ் போக. அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அர்ஜென்டினோ அணி இருக்கு இல்லையா, அர்ஜென்டினோ அணி ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அர்ஜென்டினா. ஆஹா, மெஸ்ஸி ஃபேன்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. 23rd உலக கிண்ண கால்பந்து தொடரில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் நடந்துட்டு வருது. இதில் 48 போட்டிகளில் பங்கேற்ற இந்த கால்பந்து தொடரில் வந்து 2வது அரையிறுதி போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகள் இன்று மோதினுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பாதியில் 1-0 அப்படிங்கிற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலையில் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 2வது பாதி வரும்போது 2-1 அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜென்டினா அபாரமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த போட்டியில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜென்டினா அணி ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். சரி, இப்போ நான் கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏஐ நாள் இன்றைக்கு, ஏஐ அப்ரிஷியேஷன் டே டுடே. அப்போ இந்த டேல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன மாதிரியான ஏஐ எல்லாம் பயன்படுத்திருக்கீங்க, இல்லை ஏதாவது ஏஐ ஆப்ஸ் பயன்படுத்திருக்கீங்களா? அப்படியும் இல்லைன்னு சொன்னால், அந்த ஏஐயை பயன்படுத்தி செய்த விஷயங்களை எதையாவது நீங்கள் பார்க்கும்போது, இது உண்மையா இல்லை ஏஐயை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நம்பவே முடியாத மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இல்லை வீடியோக்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை கூட என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். அல்ல இப்படி ஏற்படுத்துங்க, 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழேயும் கூட உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ பயன்படுத்தி சில வீடியோக்கள் வரும்போது இது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்மளாலேயே நம்ப முடியாமல் இருக்கும். அப்படி வாழைச்சேனையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கு. ஏன்னா வாழைச்சேனைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு. அந்த பைக்கில் போய்கிட்டு இருந்தப்போ அதை யாரோ வீடியோ எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏஐ வச்சு அந்த பைக்கை ரிமூவ் பண்ணிட்டு அவர் மட்டும் போகிற மாதிரி அந்த வீடியோவை செட் பண்ணி அந்த ஏரியாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ வீட்டில் இருக்கிற வயசானவங்களாம் பார்க்கும்போது என்ன ஆகும், ஆஹா இது என்ன ஏதோ அமானுஷ்யமாக நடந்துட்டுருக்கே, யாரோ ஒருத்தர் காற்றுல மிதந்துட்டே போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அது போகும்போது சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு அப்படி நாய் குலைக்கிற சத்தம்லாம் வச்சு பயமுறுத்த பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க சின்ன பசங்கள்லாம் தான் சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை இது வந்து இந்த அமானுஷ்யமெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது, இது சாதாரணமான ஒரு வீடியோ தான், அந்த வீடியோவிலேருந்து இப்படி பைக்கை எடுத்துகிட்டு இப்படி சவுண்ட்ஸ் வச்சு போட்டிருக்காங்க, இது வந்து ஒரு ஏஐயின் சித்து விளையாட்டு, இது வேறு யாரோட சித்து விளையாட்டுகள் கிடையாது, இது ஏஐயின் சித்து விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் தெளிவானாங்களாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க, வாழைச்சேனையிலிருந்து பத்ம அழைப்பினை மேற்கொண்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதை தான் கொஞ்சம் நீட்டி நிதானமாக வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரியான சம்பவங்கள் கூட நிறைய இருக்கும். இந்த வீட்டில் இருக்கிறவங்க இல்லை இதை பற்றிய அறிவு போதிய அளவு இல்லாதவங்க அப்படி இல்லைனா இதை பற்றி தெரியாதவங்களை ஏமாற்றுறது கூட இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஏதாவது பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்ட விடயங்களை கூட என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து என்னது கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

0: 2.8 வசந்தம் FM வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் கூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் சில பகுதிகளில் இன்று சிறிய அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே சிறிய அளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறட்சியான வானிலை நிலவும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலை, ஹமாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழைக்காலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பலத்த காற்று வீசும் பகுதிகளில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: எதிரியின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயல்பட தனது ஆயுதப்படைகளுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் தொடர் தாக்குதல்களில் ஈரான் ராணுவத்தைச் சேர்ந்த 7 வீரர்கள் உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் முக்கிய பேச்சுவார்த்தையாளர்களான முகமது பாக்கர் காலிபாஃப் ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு இருத்தலியல் போரில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தனது வான்வழி தாக்குதல்களை ஹோமஸ் நீரிணை மற்றும் கிரேட்டர் டுன்பு தீவு ஆகிய பகுதிகளில் நடத்தியுள்ளது. அத்துடன் ஈரானில் உள்ள ஒரு ராணுவ முகாமின் மீது நடந்த தாக்குதலில் 388th பிரிகேட்டைச் சேர்ந்த 7 வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் கோதுமை சேமிப்பு நிலையம் ஒன்றும் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளன. ஆனால் இதை அமெரிக்க ராணுவம் மறுத்துள்ளது. எமது அடுத்த மனத்தியாள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசனத்தோடு இணைந்திருக்கிறீங்க. சரி, இணைந்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக்கினோட யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படியே ஃபேஸ்புக் பக்கம் நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் ஃபோன், டேப், கம்ப்யூட்டர் எது கையில் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஏன் லேப்டாப் கையில் இருந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு லாகின் பண்ணி ஃபேஸ்புக்கில் வாங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வசந்தம் எஃப்எம் பேஜ் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா வணக்கம் வசந்ததுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்ஸ்களை திறக்க விடுங்க, நானும் வாசிக்கிறது ரெடியாக இருக்கேன். ஆயா நண்பான காலை வணக்கம், இவிடி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் வந்திருக்காரு. வணக்கம் சங்கர், கந்தப்பிள்ளை, ஜான், சித்திரன் வந்திருக்கேன் நிகழ்ச்சிக்கு. வாழ்த்துக்கள். ஆயண்ணா காலை வணக்கம், மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம்னு சொல்லி எல்லாரையும் இணைத்துக்க சொல்லி கொடகலையிலிருந்து வந்திருக்காங்க. காளிமுத்து வந்திருக்காரு. இனிய காலை வணக்கம் சங்கர்னு சொல்லி பசரையூர்லேருந்து பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. ஆயண்ணா அன்பான காலை நேரம் வணக்கம், வளையும் போல நானும் நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் வந்திருக்காரு. ஹட்டன்லேருந்து இனிய காலை வணக்கம் சகோதரா, இன்றையன் மகள் ஷர்மிளா கிழக்கு பல்கலைக்கழக பாடநெறியில் முதல் நாளாக காலடி வைக்கிறார், குடும்பத்தினர் அனைவரும் வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி மேனகி பண்டாரவள்ள அல்லையிலிருந்து சொல்லியிருக்காங்க. அன்பான காலநேர வணக்கங்களோடு அசூர்தீன் வந்திருக்காரு குர்ஜாங்கேனியிலிருந்து. ஆயண்ணா அன்பான காலநேர வணக்கம், நான் நட்டாலிச்சேனி முஃபீர், தற்போது தோஹா கட்டாரில் இருக்கேன், நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிய காலை வணக்கம் சகோதரா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் வந்திருக்காரு ஹொரணையிலிருந்து. காலை வணக்கம் சொல்லி ஹல்தமுல்ல சிவா சர்மா மற்றும் பவானி ஐயர் வந்திருக்காங்க. ஸ்டீவன் டெய்லர்ஸ்லேருந்து கலம்பு ஐந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா. இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி செங்கலடியிலேருந்து சந்திரா சசிகலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சங்கர், பாடலாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் ஜேசு வந்திருக்காங்க. அன்பான காலை வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்களோடு வந்திருக்கும் இன்னும் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணபதி மனோகரன் வந்திருக்காரு. அவங்களோட சேர்ந்து அன்பான காலை நேரம் வணக்கம் தம்பி, பலாங்கொடையிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வந்திருக்காரு காலை நேர வணக்கங்களோடு ஊர்குடவத்தை தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காரு. அப்புறம் பாலா கார்த்திகா, லொசி, ரஞ்சனி ஆரையம்பதியிலிருந்து, இதய ரத்னம், சிவா நோவூட், நிஷா மாவனிலையிலிருந்து, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலை வணக்கங்களை வந்து நமக்காக சொல்லியிருக்காங்க. ஆஹா, அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றியும் காலை வணக்கங்களும். நாம் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏஐ இருக்கு இல்லையா, பல பேரை பாடாக படுத்துகிற ஏஐகள் இருக்குது. சில நேரங்களில் இந்த ஏஐயில் நீங்களுமே பயன்படுத்திருப்பீங்க ஏதாவது ஒரு விடயத்துக்காக. ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஏஐ வீடியோங்கள் எல்லாம் பார்க்கும்போது சில வீடியோக்கள்லாம் வரும், இப்படி நடந்துருச்சான் அப்படி நடந்துருச்சான் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான வீடியோ எதையாவது பார்த்து இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி மிரண்டு போய் அதுக்கப்புறம் இல்லைங்க இதெல்லாம் உண்மை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது தெளிவுபடுத்திருக்காங்களா, அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். மலைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01122 75 001 அல்லது 01 2 7 5 111 அப்படிங்கிற எங்களோட நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அழகாக இருக்கணும் நான் இயற்கையாகவே அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது இயற்கையாகவே உங்கள் அழகை மீட்டெடுத்து வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், சீரான சர்மம், இவை எல்லையாவற்றையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிஃப் கலோஜி நேச்சுரலை எடுத்து பயன்படுத்தினா இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். இது எங்கெல்லாம் வாங்கலாம் கிளிஃப் கலோஜி நேச்சுரல், நீங்கள் எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடளாவிய ரீதியில் இருக்கிற முன்னணி மருந்தகங்கள் அப்படியும் இல்லைன்னு சொன்னால் காகில் ஸ்புட்ஸிட்லையும் பெற்றுக்கொள்ளலாம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: You hold the key to my heart.
4: மனம் பேச தயங்கும் மொழிகளை வெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
5: நீயும் நானும் போவது காதல் பாதை.
4: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
5: பார்த்ததா
4: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்கும் தருணங்களை

0: முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது.
1: You hold the key to my heart. வசந்தம் FM.
2: வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
3: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டிஎஸ் சேனநாயக்க கல்லூரி. கோயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன் வசந்த பார்வை நிகழ்ச்சியில்.
4: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
2: வசந்த பார்வை. வசந்த பார்வை 102.6 102.8 காற்றலையில் முதல்வன்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: இன்று உலக செயற்கை நுண்ணறிவு பாராட்டு நாள். செயற்கை நுண்ணறிவு அல்லது AI என்ற வார்த்தையை இன்று கேட்காதவர்கள் மிகவும் குறைவு என்றே கூற வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு திரைப்படங்களில் மட்டுமே பார்த்த தொழில்நுட்பம் இன்று நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. காலை எழுந்ததும் கையடக்க தொலைபேசியில் வானிலையை பார்க்கிறோம். வழி தெரியாத இடத்திற்கு செல்லும் போது வரைபட பயன்பாட்டை பயன்படுத்துகிறோம். இணையத்தில் ஏதாவது ஒரு விடயத்தை தேடினால் நமக்கு பொருத்தமான தகவல்களை அது பரிந்துரைக்கின்றது. இசையை கேட்கும் போது நம் விருப்பத்திற்கு ஏற்ற பாடல்களை தேர்ந்தெடுத்து வழங்குகின்றது. இவை அனைத்திலும் ஏதோ ஒரு வகையில் AI செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. AI என்பது மனிதனை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. மனிதர்களின் வேலைகளை எளிதாக்கவும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவவும் உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த AI. மருத்துவ துறையில் நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிய AI உதவுகிறது. கல்வியில் ஒவ்வொரு மாணவரின் கற்றல் வேகத்திற்கு ஏற்ப பயிற்சிகளை இது வழங்குகின்றது. விவசாயத்தில் மண், வானிலை மற்றும் பயிர்களின் நிலையை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவல்களை இது வழங்குகின்றது. பேரிடர் காலங்களில் கூட தகவல்களை விரைவாக பகுப்பாய்வு செய்ய உதவுகிறது. ஆனால் ஏனைய தொழில்நுட்பத்தையும் போல AI-யையும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். இணையத்தில் கிடைக்கும் தகவல்களை அப்படியே நாம் நம்பாமல் சரிபார்ப்பது மிக அவசியமாகும். தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதும் மிகவும் முக்கியம். இன்றைய உலக செயற்கை நுண்ணறிவு பாராட்டு நாள் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான். தொழில்நுட்பத்தை பாராட்டுவோம், அதே நேரத்தில் அதை பொறுப்புடனும் அறிவுடனும் நாம் பயன்படுத்துவோம். தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளரட்டும், அதே நேரத்தில் மனித நேயம், படைப்பாற்றல், பொறுப்பு ஆகியவையும் வளரட்டும். உலக செயற்கை நுண்ணறிவு பாராட்டு நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள் இன்றைய

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த காலை உங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகமான, அன்பான, அமைதியான காலையாக அப்படியே இருக்கட்டும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்னெல்லாம் திட்டமிட்டிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுறதுக்கான வேலைகளை எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழும்போது சம்டைம்ஸ் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா தலைவலியாக இருக்கும், இல்லை ஒரு மாதிரி காய்ச்சல் குடமெல்லாம் இருக்கும். உங்களோட வேலைகளுக்கு இந்த காய்ச்சலோ தலைவலியோ தடைப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை விரைந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலுமே வாங்கலாம் இந்த மெல்டோல. இது வந்து ஒரு பாராசிட்டமோல் வகை அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நினைவில் கொள்ளுங்க. உங்களோட தலைவலி காய்ச்சல் பறந்து போகணும்னா எடுங்க ரெண்டு மெல்டோல். இப்போ அப்படியே எடுத்துட்டு ரைட், நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு போக வேண்டிய இடம்தான் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகலவிதமான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்த தொடர்ந்து நினைவு கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்றலையில்

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: இத மட்டும் பாத்துட்டு போ, அப்பதான் என் மனசு குழுகுழுன்னு இருக்கா.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசனத்தோடு இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுதியான கட்டிடத்தை கட்டணும், இல்ல உறுதியான ஒரு வீட்டை கட்டிடணும். நம்ம கட்டின வீடும் கட்டிடமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பரம்பரை தாண்டியும் நம்ம பேர் சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியான உள்ளீடுகளை பயன்படுத்தி நீங்க கட்டணும் அப்படின்னு சொன்னா உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தி கட்டணும். அப்பதான் அந்த பேர் நிலைத்து நிற்கும். அப்படியான உள்ளீடுகள்ல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்களோட வீடு கட்டிடங்களை அமைத்துக் கொண்டீங்க அப்படின்னு சொன்னா காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் வருது, வந்துச்சுன்னா இதுல இருந்து தப்பிச்சு போயிட்டு நம்ம வேலையை வந்து நம்ம பாட்டுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாமே பறந்து போயிடும். இயற்கையாகவே நாம் ரொம்ப அழகுதான், பட் இருந்தாலும் இந்த அழகு வர வர கொஞ்சம் மங்கிட்டு போயிட்டு இருக்கு. இதை எப்படி திரும்பவும் மீட்டெடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இயற்கையாகவே உங்கள் அழகை மீட்டெடுத்து தரும். உங்க உடல்ல கலோஜன் உற்பத்தி அதிகரிச்சு உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், சீரான சருமம், இது எல்லாவற்றையுமே வந்து பாத்தீங்கன்னா மீட்டெடுத்து தரும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்படி இருக்கும்போது நான் வந்து உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன், இந்த ஏஐ விஷயம் நீங்கள் ஏதாவது பயன்படுத்திருக்கீங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு ஏஐ அப்ரிஷியேஷன் டே, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பற்றி கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக அதை பயன்படுத்தி இருக்காட்டியும் கூட அதில் வந்த சம்பவங்கள்லாம் பார்த்து மிரண்டு போன தகவல்கள் எல்லாமே இருக்குது. அதுலேயும் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏஐயில் வந்து ஃபோட்டோக்கள் எடிட் பண்ணி அனுப்புறதெல்லாம் இப்போது சகஜமாகிருச்சு, சரியா? சில 90s கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னான்னு சொல்லும் போதே சிரிப்பு வருது. ஏஐயில் தான் சாட் ஜிபிடி ப்ளீஸ் ஆட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோலாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நிறைய ரீல்ஸ் எல்லாமே நம்ம கூட பார்த்துட்ருக்கோம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி இந்த சின்ன குழந்தைக்கு ஆடுற மாதிரியான வீடியோக்கள்லாம் வரும். நம்மளும் பார்க்கும்போது ஆஹா, இந்த சின்ன வயசில் இந்த குழந்தை எவ்வளோ நல்லா ஆடுது அப்படின்னு நாம் நினப்போம். உண்மைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஏதாவது ஒரு ஏஐ யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏகப்பட்ட ரீல்ஸ்கள் வரும், இதெல்லாம் இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறதுக்கு கல்யாணம் தனக்கு ஆகிருச்சின்னு காட்டுறது கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏமாந்துடலாம் கூடாது, பார்த்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வத்தலையிலிருந்து கலா சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் வந்து இந்த ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னெல்லாம் நாம ஒரு விஷயத்த தேடணும் அப்படின்னு சொன்னால் கூகுளில் போய் தட்டு தடுமாறி தேடி எடுத்து பல வெப்சைட்களை தரும், அதிலலாம் போய் தேடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இருக்கிற ஏஐலாம் அப்படி கிடையாது. போயிட்டு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தட்டினோம்னு சொன்னால் நொடிப்பொழுதில் அதை நமக்கு தந்துடும். குறிப்பாக அதிகமான பேர் வந்து இப்போ வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், அப்படி இல்லைன்னா கூகுள் ஜெமினாய் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், அப்படி இல்லைனா கோஃபைலட், குரூக் அப்படின்னு சொல்லி ஏராளமான இந்த ஏஐ தேடல்கள் பொறியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாவற்றிலையும் நமக்கு தேவையான தகவல்களை கூட என்ன பண்ணலாம்னா உடனே தேடி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ ஒரு வெப்சைட் செய்யணும், ஒரு வீடியோ எடிட் பண்ணணும், இல்லை ஒரு வாய்ஸ் ஓவர் செய்யணும், இந்த மாதிரியான கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தொழில் நிமித்தமாக நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், என்னங்க பண்ணலாம், முன்னதான் நமக்குன்னு சொல்லி எதுவுமே செய்யாத ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார். நம்ம எல்லாத்தையும் போய் அவர்கிட்ட கேட்டுட்ருப்போம், இது எப்படி ஆரம்பிக்கலாம், அவருக்கு தெரியுமோ தெரியலையோ நம்ம கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அட்வைஸ் மலையா தருவார். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கேட்டிங்கன்னா அதுக்கான தகவல்கள் எல்லாம் தரவோடு தரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ரொம்ப சூப்பராக வந்து நீங்கள் உங்கள் தேவைக்கறி அது எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த முறையில் அந்த ஏஐ பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். ஸோ அதனால் வீட்டில் இருக்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பாருங்கள் இப்படி ஒன்று இருக்குது, இது இப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ போட்ட ஃபோட்டோ காலையிலேயே வாட்ஸ்அப்பில் போடுறதுக்கு பதிலாக இதில் எடிட் பண்ணி எதையாவது போட்டுட்ருப்பாங்க. அப்படியா? அப்படி கூட இருக்கும். சரி, இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஏராளமான தகவல்கள்லாம் இந்த ஏஐக்குள்ளே இருக்குது. சரி, இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சரி நான் வந்து ஒரு கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடத்தொழில் உபகரண பொருட்கள் இதெல்லாம் ஒரே இடத்துல போயிட்டு வாங்கிட்டு வரணும், நான் எங்கே போய் வாங்கிட்டு வரணும், ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க, அங்கே போய் உங்களுக்கு தேவையான சகல பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். காலையில் எழுந்ததுலேருந்து ஒரே தலைவலியாக இருக்குது, வேலைக்கு போகுமா வேணாமான்னு இப்போவும் யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சிலருக்கு என்ன பண்ணுங்கள், டக்குன்னு ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும், நீங்களும் வேலைக்கு விரைந்து போயிடலாம். நான் இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கிளம்ப போகிறேன். நிகழ்ச்சி நிறைவடைகிற நேரம் நெருங்கி இல்லை, ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. ஸோ இன்றைய தினம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கின் ஊடாக இணைந்து கொண்டு கருத்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி, அதோடு அழைப்பினை மேற்கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் விடைபெறப் போகிறேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் உங்களோடு கலையகத்தில் ML கிருபானா வந்திருக்காங்க. ஸோ விடைபெறும் நான் வந்து என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, இந்த நாளை மிக்க மகிழ்ச்சியோட கொண்டாடுங்க. போயிட்டு வாரேன் மக்காஸ்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேரம் காலை 10 மணி.

0: நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: முன்னாள் அமீர் அவர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக கட்டாருக்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய டோஹாவில் உள்ள லுசேல் அரண்மனைக்கு சென்றார். அங்கு கட்டார் நாட்டின் உள்துறை அமைச்சர் ஷேக் ஹலிஃபா பின் ஹமத் பின் கலிஃபா அல் தானியினால் வரவேற்கப்பட்ட பிரதமர் கட்டார் நாட்டின் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி அவர்களை சந்தித்தார். இதன்போது பிரதமர் காலம் சென்ற முன்னாள் ஷேக் ஹமத் பின் கலிஃபா அல் தானி அவர்களின் மறைவு குறித்து கட்டார் அமீர் அவர்களிடம் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் சார்பாக தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். கட்டாரின் முன்னாள் அமீருக்கு இரங்கலை தெரிவிக்க சென்ற பிரதமர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நாட்டை வந்தடைந்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அர்ஜென்டினா அணியிடம் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்து உலகக் கிண்ணத்திலிருந்து வெளியேறியமை குறித்து இளவரசர் வில்லியம் மற்றும் பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஆகியோர் தமது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். கெங்ஸ்டன் அரண்மனை ஊடாக இளவரசர் வில்லியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தோல்வி மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த போட்டித் தொடரில் இங்கிலாந்து அணி வெளிப்படுத்திய போராட்ட குணமும் நம்பிக்கையும் அனைவரையும் ஊக்கப்படுத்தியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரும் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். இங்கிலாந்து அணியின் தோல்வி மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. இருப்பினும் அணியினர் வெளிப்படுத்திய ஆர்வமும் ஆற்றலும் அனைவரையும் பெருமைப்பட வைத்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தால செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத். இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
4: நிமிர்ந்த நடை.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யாரும் இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: வணக்கம், ரமேஷ்.
0: யாழ்ப்பாணம் கீரிமலையில் இருந்து ரமேஷ் வந்திருக்கீங்க, இப்ப அங்க வேலை செய்து கொண்டிருக்கீங்க அப்படியா? அப்படியா, சொல்லுங்க ரமேஷ். இந்த நேரம் நிகழ்ச்சியின் முதலாவது நேராக வந்திருக்கீங்க, நிகழ்ச்சியில யாரையோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? கட்டாயம் சொல்லலாமே.
1: மரவம் புலாவை சேர்ந்த வளர்மதி அவர்கள் சுன்னாகத்தில் தனது 48வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவரை பிராமகரான பரீசன், கரணிகன், சரோதன், சுமிச்சா, சபரிசன், அத்ரியா, நிவேதி, வேணுகன் மற்றும் சுஜீவன் குடும்பம், திருவராஸ் குடும்பம், அரிகீரன் குடும்பம், காண்டீமன் குடும்பம், பரவம்புலவை சேர்ந்த சுந்தரன் குடும்பம், ஐயாத்தோட குடும்பம், சோமலிங்கம் குடும்பம், ரமேஷ்குமார் ஆகியோர் சேர்ந்து அவர் பிறந்த நாளை முடிவு வாழ்த்திருக்கிறோம்.
0: நன்றி. வளர்மதியை வசந்தமைப்பின் சார்பில் நாங்களும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் கேட்போம்.

ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். காலை நேர வணக்கம் பாட்டு தலைவா, எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொசல் லங்கேஸ் இணைந்திருக்கின்றார். நல்ல மனம் கொண்ட பாட்டு தலைவனுக்கு வணக்கம். பாடல்கள் தூள் என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் புலத்சிங்கில ரஜினா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து ரூபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம் இணைந்திருக்கின்றார். கொழும்பு 5 ஸ்டீஃபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை என்னையே நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி பிவிஎஸ் ட்ரெய்லர்ஸ்ல இருந்து, அதாவது வந்து புத்தூர்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குகன் குறிப்பிட்டிருக்கின்றார். வெள்ளவத்தை செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அதே போன்று வசாத் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஹட்டன் கிளவட்டன் பிரிவில் இருந்து எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆராயம்பதியிலிருந்து இதயரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கிண்ணியாவிலிருந்து நூர்ஜஹான் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுதர்ஷன் வந்திருக்கின்றார். பழமை போல் இன்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜ சித்ரா அணிந்துக்கிறாங்க. விஜய் வந்திருக்கின்றார் பூனாகலையிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அப்துல் காதர் வந்திருக்கின்றார் அக்கரைப்பற்றிலிருந்து. கொழும்பு 14 முந்தாஜி பேகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேறுவலையிலிருந்து ரம்சான் குறிப்பிடுகிறது. இவளை மட்டக்கிளப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கின்றார். அதே போன்று தொண்டைமானார் செல்வச்சனதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை என்ன பாடல்களை நாங்கள் நினைக்கிறோமோ அந்த பாடலை நீங்கள் தருவீங்க அப்படின்ற ஆவலோடு நானும் வானொலிப்பட்டி வசந்தத்தின் அருகாமையிலேயே தான் அப்படின்னு சொல்லி தேவி ஜோகேஸ்வரன் குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோட. நேரம் 10:30. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? கிரானில் இருந்து தேவகி.
1: அதனால
0: அத மிஸ் பண்றதே கிடையாதுன்னு சொல்றீங்க. சரி சொல்லுங்க, தேவகி நிகழ்ச்சியில நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: ஆசை நெஞ்சின் கனவுகள் வளர்ப்புற.
0: அது நீங்க இப்படி சொல்லி பாடல் தெரியல, நீங்க பாடி காட்டினா யோசிக்கலாம்.
1: பாடி காட்டாது, கல்யாணத்துக்கு வருவா அப்ப பாடும்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். புசல்லாவையிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. கன்னியாவிலிருந்து நசூர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் சுப்பையா ஆகாஷ் இணைந்திருக்கின்றேன் மாத்தளையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். எம்டிஏ சத்தார் வந்திருக்கின்றார் நட்புட்டி முனையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ராஃபி வந்திருக்கின்றார் மருதமுனையிலிருந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை கேட்காத பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அக்கறை பற்றி ஜோன் ஏகாம்பரம் இணைந்திருக்கின்றார். அதே போன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா அப்படின்னு சொல்லி சங்கமித்த மாவட்டத்திலிருந்து கணேஷ் ராஜா வந்திருக்கின்றார். யோகா செல்வா தயா தலீப் ஆகியோர் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருஷ்ணா வந்திருக்கின்றார். நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சீலன் கௌரி வந்திருக்கிறாங்க. தமிழகாமத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை விஜயகுமார் இணைந்திருக்கின்றார். வளையம் வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் சுகந்தன் பிரதீப் மற்றும் வினஜா துஷாந்த் ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜகிரியிலிருந்து மொரீன் இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை அமரா வந்துக்கிறாங்க. வணக்கம் கிருமானா, நான் ஜெயந்தி மாலா இணைந்திருக்கின்றேன் பலாங்குடையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிரிஷ் வந்திருக்கிறனா, என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், அருமையான பாடல் தெரிவுகள் ப்ரோ அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா இணைந்திருக்கிற இதைவளை நானும் நிகழ்ச்சியை கேட்டவண்ணம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். சத்தீஷ் வந்திருக்கிறது. இவளை சங்கானையிலிருந்து கனகரத்னம் இணைந்திருக்கின்றார். எப்படி சுகம், அருமையான பாடல் தெரிவுகள், நேர்களுக்கு ஏற்றது போல் உங்கள் பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரேகா மகேந்திரன் வந்திருக்கிறாங்க. கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபா, எப்படி இருக்கிறீங்க? பாடல்கள் எல்லாம் அருமை, என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தயாகரன் குறிப்பிட்டுகின்றார். வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள், நானும் சவுதி அரேபியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்வி குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ஒலி தோய்ந்த அந்த பாடல் ஆயிரம் வாசல். இதயம் திரைப்படத்திற்காக ஜானகி அவரோடு இணைந்து ஜெயச்சந்திரன் பாடிய பாடல். பாடலுக்கான இசை இசைஞானி இளைய ராஜா. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, அன்புக்கினி அறிவிப்பாளர்
0: அப்துல் நாசிர். ரொம்ப உத்வேகமா ஓடோடி வந்திருக்கிற மாதிரி தெரியுது. எப்படியாவது சரி சொல்லுங்க, யார் யாரோட இருந்து நீங்க பாடல்
1: ரொம்ப கஷ்டமா இருக்குது.
0: அதுதானே, என்ன என்னதான் செய்யறது? நானும் உங்களை எல்லாரையும் நினைச்சு கொள்ளணும்னு தான் அவளோட இருக்கிறேன். என்ன செய்யறது? சரி சொல்லுங்க. அதுதானே, அதுதான் நான் வந்து அதை வந்து பரிந்துரை
1: செய்கிறேன்.
0: சரி சொல்லுங்க, இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: ஆமா, பாடலை கேட்டு இருக்கு. மதுரமனை ராசி, வசந்தம் ராசி, எச் எல் நஜமுடி மற்றும் இன்னா பாரி இப்ராஹிம் அசுரப் ஆகியோர் காத்தாருங்க.
2: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
3: என்னங்க அது?

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: 2 கிலோகிராம் மற்றும் 554 மில்லிகிராம் ஐஸ் போதைய பொருளை வாகனத்தில் கடத்திச் செல்ல முயற்சித்த 2 சந்தேக நபர்களை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் உள்ள அபரக கட்டுப்பாட்டு நிலைய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் அந்த இடத்தில் இருந்து கொழும்பு நோக்கி அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்க முயன்றபோது சந்தேகமடைந்த அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன்படி 2 சந்தேக நபர்களும் போதைப் பொருளை கடத்த பயன்படுத்தப்பட்ட வாகனம் மேலதிக விசாரணைக்காக திகோட போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் 28 மற்றும் 32 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. திகோட போலீசார் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்க ராணுவம் அடுத்த 3 நாட்களுக்கு ஈரானை கடுமையாக தாக்கப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். இதன்போது ஹோமஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் ஈரானை பலவீனப்படுத்துவதே இதன் நோக்கம் என அவர் தெரிவித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சந்திப்புக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த டிரம்ப் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மறுத்தால் வரும் நாட்களில் ராணுவ நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்றும் தொடர்ந்து பரந்த அளவிலான தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். எமது அடுத்த மனித்தியாளச் செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டு இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் மருதமுனைந்து பதியுதீன் பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க பதியுதீன்?
1: நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்ல சந்தோஷமா. நீங்க நினைக்கிற பாடல்களை தரவணும் என்ற ஆவலோட இருக்கிறேன்.
1: நிச்சயமா தந்து கொண்டே இருக்கிறீங்க.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி, ரொம்ப உற்சாகமா.
1: நதியோரம் பாடல், நதியோரம் சென்று அந்த பாடலை முடிச்சா தார்கள்.
0: ஏன் இப்ப நதிக்கு போறீங்க?
1: அந்த பாட்டுல வரையுது, தேயிலை தோட்டம்
0: தேயிலைத்தோட்டம் போய் பாத்தீங்க?
1: தேயிலைத்தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கு.
0: எப்படியா 1.5 வருஷம் நம்ம போ பாக்காத இடத்துக்கு, ஆனா ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு அது இல்லாம நாம இயங்க மாட்டோம்.
1: இயங்கவே முடியாது. உண்மைதான், கொடுத்து வச்சவங்க நாம கொடுத்து இருக்கணும்.
0: சரி, இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்பது மனைவி மக்கள் மற்றும் மருதமுனை கஸ்வின், அதே போன்று அச்சு மாமாட் மற்றும் சம்சுதீன் அலி, சவுர்தீன், ரிஸ்வானா இக்ராம், ஆயிஷா அமல், சீமா, மஸ்மா, இபாசத்துல்லா, நிரோசா, மஜிலா. இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் வரவேற்கும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்கு கேட்போம். நன்றி, வணக்கம்.

நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது நிகழ்ச்சியில் இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெருபா, அப்படி இருக்கிறீங்க, அருமையான பாடல் தெரிவுகள், நீண்ட நாட்கள் கேட்காத பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஓல்கோட் மாவட்டத்தை மெக்மில்லன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் மகள் குடும்பத்தை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இந்த நிலையிலிருந்து அரசு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை முகமது சாலி வந்துக்கிறாங்க. மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல் தெரிவுகளோடு நானும் வசந்தத்தை சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. செங்கலடையிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்திருக்கிறாங்க. இணைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பூனாகலை ஜேசுதாஸ் வந்திருக்கின்றார். கிருபான் எப்படி சுகம், நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சந்திரகுமார் வந்திருக்கின்றார். ஜெயராம் சந்திரகுமார் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் நாயகன் வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மத்தி குறிப்பிடுகிறாங்க. அருள்மொழி பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான்னு, நான் மூதூர் பட்டித்திடல் வடிவேல், வசந்தம் வானொலியின் அபிமான நேயர், வியாழன் ராகம் சுகமானதோடு நல்ல மனம் வாழ்க, பூவண்ணம் போலே நெஞ்சம் பாடல் அருமை, என்னையும் மறந்து சுவைத்தேன் ரசித்தேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். அதேபோன்று ராஜன் எழுந்திருக்கின்றார். பசரையூர் எஸ் பாஸ்கரன் பாலச்சந்திரன் நடந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜெகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்றார். வணக்கம் கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி நீல் குறிப்பிடுகிறாங்க. சரீஃபா நிக்கவரட்டியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கின்றார். கீதா ஸ்ரீ இணைந்திருக்கிறாங்க. கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க, நான் எட்டையாந்தோட்டை ஜெயந்தி இணைந்திருக்கின்றேன், அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பாஸ்கரன் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோன்று ஞான முருகன் இணைந்திருக்கின்றார். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள், நான் பரமேஸ்வரன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தேவி ஜோகேஸ்வரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள், நான் சிங்க ராஜா இணைந்திருக்கிறேன் கெர்பான்னு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம். சரி, இணைந்திருக்கிறார், கதைப்பதாக இல்லை. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நிஷா மாவனல்ல.
0: ஓ, அப்படி இருக்கிறீங்க நிஷா.
1: நல்ல சோம் சார், எனக்கு என்ன போன் வந்து பண்ணிருக்கு.
0: அதுதானே
1: பாருங்களேன்,
0: உங்களுக்கு கிடைக்கிறத யாருமே தடுக்க முடியாதுல்ல.
1: தடுக்க முடியாது, வேற எடுக்க மாட்டாங்க.
0: சரி, இப்ப எடுத்தாச்சு தானே, அந்த வகையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க தானே நீங்க? சரி சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களையும் நான் நிகழ்ச்சியில இணைத்து உங்களோட பேசுறதுல. சொல்லுங்க நிஷா, பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா?
1: பாடல் எல்லாம் பிடிச்சிருக்குது, அது நிகழ்ச்சியும் பிடிச்சிருக்குது, நீங்களும் பிடிச்சிருக்குது, சந்தோஷம்.
0: நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல்?
1: கம்பஹா சசிமா, அப்துல் மஜீத், நசூர், அருள்மொழி மற்றும் அறிவிப்பாடு அனைவரும் உங்களுடன் சேர்த்து பாடு கொடுங்க சார். நடுவுல பயத்துல இல்ல சார்.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்த மிகிசா.
1: நன்றி.

0: அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எறும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து.
3: புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை
4: அனுபவியுங்கள். மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: ஹலோ வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கண்டில இருந்து ரவு மாமன் நௌசர்.
0: நௌசர் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக.
0: பாடல்களை கேட்கின்ற பொழுது சுகமாக இருக்கிறது அப்படியா?
1: கண்டிப்பாக. பாடல்
0: சூப்பரோ சூப்பர். கண்டியில் இருந்து வந்துக்கிறீங்க, கண்டிப்பாக சொல்றீங்க. சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து நீங்க பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: இந்த பாடல் அன்புக்குரிய அறிவிப்பாக அதே அன்புள்ள நட்புள்ள குடும்பத்தை

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபா அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியிலிருந்து நக்கீரன் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சி வேறு லெவல், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே விட என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கொக்குவில் இருந்து சமீதரன் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்தலகலையிலிருந்து அரசு குறிப்பிடுகிறதே விட ஷர்மா வந்துக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துக்கிறேன். சிவா சர்மா மற்றும் பவானி ஆகியோர் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. வணக்கம் கிருபா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம், அருமையான பாடல் தெரிவுகள், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ராம் குறிப்பிடுகின்றார். அதே போன்று இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டே எங்களுடைய வேலைகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சிவா தெரிவித்துக்கிறது இவளை. பாஸ்கரன் வந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை. ஹரல்ட் சந்திரா இணைந்திருக்கின்றார். ஞானமுருகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிற தேவளை, என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒஸ்போன் விஜயகுமார் குறிப்பிடுகின்றார். அதே போன்று மணிவண்ணன் நடந்திருக்கின்றார். சந்திரா குசன் ஒர்க் ஷாப்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மாளிகாவத்தையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. என்கே வேணி வந்துக்கிறாங்க. பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் அச்சிவேலியிலிருந்து ராஜன் உமா அணிந்துக்கிறாங்க. கணவர் ராஜன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. ராஜ் அணிந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நான் நிசார் நடந்திருக்கின்றேன் அக்கரைப்பற்றிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் தாசன் பிரியா அணிந்திருக்கின்றேன், எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அருமையான பாடல்களோடு ரூபா அணிந்திருக்கின்றேன், தெமோதரையில் இருந்து அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கு கலையத்தில் ரோஃபினா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

இரவில் நிகழ்ச்சிகளின் முதல் திரவானொலி வஸ்தம் எஃப்எம் இப்போது 12:06 மற்றும் 19 நாள் சுப்ரண பாடல்களோடு சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர புதைகளும் நிகழ்ச்சியோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி அட்டகாசமான பாடல்கள் இன்றைய பொழுதும் நிகழ்ச்சி ஒழிக்க தயாரா இருக்கு. எனவே நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். 01212 அல்லது 01212 நீங்களும் கால் பண்ணுங்க. அதே போல வசனத்தின் பேஸ்புக் பக்கமாகவும் உற்சாகமாக சந்தோஷமாக நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வாங்க.

0: சுபஹிட் பாடல்களோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறோம் மதிய நேரகுதிகளும் நிகழ்ச்சியோடு. சரித நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம் வணக்கம்.
0: மும்தாஸ் பேகம் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். பொழுதெல்லாம் அப்படி போகுது,
1: சந்தோஷமா போகுது.
0: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களை மகிழ்விக்க தயாரா இருக்கு, சரியா?
1: ஓகே
0: ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் மும்தாஸ்?
1: ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: கல்லூரி வாச படத்துல லைலா காலேஜ் லைலா.
0: சரி, ஓகே. அந்த பாடல் வந்து தர முயற்சி செய்யறேன், தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, சரியா?
1: ஓகே.
0: யாருக்காக அடுத்த பாடல்?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவர்தான் செல்ல மகளும் முக்கியமா உங்களுக்காகவும் புவனேஷ் நந்தகுமார் சேர்க்கா வசனம் கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் பாடல் தயாரா இருக்கு, ரொம்ப நன்றி.

0: துணியை பிடிச்சு இறக்கன் கீழே.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன்?
0: உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது?
1: சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
0: முதல் வாழ பழகப்பா.
1: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
0: நீ கத்துற கத்துல நான் எல்லாம் பெருமாடா. அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
2: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
0: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
3: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர். வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
4: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டிஎஸ் சேனநாயக்க கல்லூரி. கோயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
5: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
3: வசந்த பார்வை. வசந்த பார்வை.
6: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
7: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: தற்போது ஜனதா ஸ்கில்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
9: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
10: அப்பா ஒரு கதை சொல்லவா?
11: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
12: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
11: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படி.

0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
1: குயிட் எக்ஸைட்டிங்.
2: சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

0: காக்க காக்க திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் 12:35 நிமிடமாகிற நேரம். அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: அடுத்தாடலாம்
0: மற்றும் வசந்த உள்ள அனைத்து
1: உள்ளங்களுக்காகவும்
0: பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி அக்கா.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே
1: கேட்டே
2: என்னங்க
1: புருஷன் வெளியில கிளம்பும் போது பொண்டாட்டி வாசல்ல நின்னு சிரிச்ச முகத்தோட டாடா காட்டணும். அதான் பொண்டாட்டிக்கு அழகு. வா வந்து எப்படி நில்ல, கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் ரைட், முடிய தூக்கி முன்னாடி போடு, லைட்டா சிரி. இப்போ டாடா கட்டு போங்க.
2: வசனத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகர் விஷ்ணு விஷால்.

0: 2.8 வசந்தம் FM வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கட்டுநாயக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் போலீஸ் அதிகாரி ஒருவருடன் மல்லுக்கட்டி அவரின் துப்பாக்கியை பறித்து மற்றொரு அதிகாரி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய சந்தேக நபர் குறித்து பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போதே இந்த தகவல்கள் தெரிய வந்துள்ளன. சந்தேக நபரை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் இணைந்து விசேட நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்த நிலையில் நேர்கொழும்பு பிராந்திய குற்றவியல் பணியகத்தின் அதிகாரிகள் குழு ஒன்றினால் தேவலப்பட்டிய பகுதியில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்படும் போது அவரிடமிருந்து 31 கிராம் ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபரின் வசம் இருந்த போலீஸ் அதிகாரியின் துப்பாக்கியும் கொள்ளையடிக்கப்பட்ட

0: அறிந்துள்ளனர். வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க காங்கிரசில் இஸ்ரேலுக்கான உதவி தொடர்பான மசோதா மீதான வாக்கெடுப்பில் பிரதிநிதிகள் சபையின் 212 ஜனநாயக கட்சி உறுப்பினர்களில் 103 பேர் அமெரிக்காவின் இஸ்ரேலுக்கான உதவியை நிறுத்துவதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இது முன்னெப்போதும் இல்லாத ஆதரவு என காங்கிரஸ் உறுப்பினர் இல்ஹான் உமர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் தொடர்ச்சியான போராட்டமும் அமைப்பு சார்ந்த நடவடிக்கைகளும் இந்த மாற்றத்துக்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் உறுப்பினர் சம்பர் லீ இந்த வாக்கெடுப்பு ஜனநாயக கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை வெளிப்படுத்துவதாக கூறியதுடன் இஸ்ரேலுக்கான உதவியை தொடர்ந்து வழங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மலைத்தியாளர் செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மலைத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
4: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: சபகை பாடல்களோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். மதிய நேரத்தில் நிகழ்ச்சியோட இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஹாய், வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க நவுசர்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமாக இருக்கின்ற, நீங்கள் எப்படி?
0: நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? வேலையா இப்போ?
1: நான் தற்போது வேலை செய்து கொண்டு இருக்கேன்.
0: சரி, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா நிகழ்ச்சியில இன்று?
1: ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: சரி, ஓகே, சூப்பர். அடுத்த பாடல் யாருக்காக? நவுசர்.
1: அது அடுத்த பாடல அக்குதானே மூமத்தி மாவட்டம் வாழ்ந்து
0: தொடர்ச்சியாக ஏற்படுத்தலாம் சொந்தங்களை 0112 1015 0012 1115 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111 111

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை.
0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
5: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கும்.
6: போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேர்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை

0: அட்டகாசமான பாடல்களோடு சுபஹிட் பாடல்களோடு உற்சாகமாக இணைந்திருக்கோம். வஸ்தத்தின் மதிய நேர குதிரைகள் நிகழ்ச்சியோடு நேரம் 1:30. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: வசந்தகுணம் அதுபோல ராஜா தஹாரா முந்தாஜ் பேகம் கிருஷ்ணமர்த்தன் ரிஸ்கா அருள்மொழி மெரில் சாம்குமார் முனராங்கல் தனலட்சுமி மலச்சேன பத்மா இந்த நேரத்தில் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கோம். அனைவருக்கும் விசேஷமா உங்களுக்காக கேட்போம். நன்றி,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மைக்ரோ நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாராக அதற்கு முன்பதாக ஞாபகப்படுத்தும் டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக, அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஒட்டும் விஷய வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். நாங்களும் வீதிகளை பயணிக்கிற நேரங்களை மிக மிக அவதானத்தோடு நாங்களும் பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் கேட்கலாம்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
1: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டி எஸ் சேனநாயக்க கல்லூரி. கோயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: சட்டி சுட்டதடா கை விட்டதடா, சட்டி சுடுதடா துணிய பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன், உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
2: முதல் வாழ பழகப்பா.
1: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
2: நீ கத்திரகத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
1: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
2: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: உலகின் நட்சத்திரம்
1: பாரு, அப்ப தெரியண்டா உனக்கு
2: கல்யாணம் ஆனாலும் நான் இப்படித்தாண்டா இருப்பேன். எவ்வளவு பந்தயம்?
1: பந்தயம்லாம் வேண்டாம், நீ சொன்னது அப்படியே திருப்பி சொல்லு.
2: கல்யாணம் ஆனாலும் நான் இப்படித்தாண்டா இருப்பேன்.
3: நீ சொல்லு மாப்பிள.
1: இத மட்டும் பாத்துட்டு போ, அப்பதான் என் மனசு குழுகுழுன்னு இருக்கா.
4: வசனத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகர் விஷ்ணு விஷால்.

ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். புதுமைகள்

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியில் மருதமுனை எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகாமையில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கல்முனை பகுதியிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் கதிர்காமம் நோக்கி சென்ற பேருந்துடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர் மட்டக்களப்பு நொச்சிமுனை பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: குணப்படுத்த முடியாத மற்றும் கடுமையான உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்கள் தங்களது விருப்பத்தின் பேரில் உயிரை மாய்த்துக் கொள்ளும் உதவிகரமான இறப்பு சட்டமூலத்துக்கு பிரான்ஸ் பாராளுமன்றத்தின் கீழ் அவை அனுமதி அளித்துள்ளது. சுமார் 14 ஆண்டுகால பாராளுமன்ற விவாதங்கள் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவானது அல்ல. கடுமையான கட்டுப்பாடுகளின் கீழ் மட்டுமே இது அனுமதிக்கப்படும். எமது அடுத்த மனித செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து.

0: இசைப்புயலர் ரஹ்மான் இசையில் உதயம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சுவரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து இந்த நேரம் 2:10 ஆகின்றது. தொடர்ச்சியாக சந்தோஷமாக 3 வரைக்கும் அதிக நேர உதவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இந்த நேரம் மற்றும் ஒரு சொந்தம் இந்த மனத்தின் முதல் நேராக வணக்கம் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த நேரம் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா அருள்மொழி? இன்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் சொல்லுங்க, லைஃப் எல்லாம் அப்படி போகுது, சாப்பிட்டீங்களா? என்ன சரிங்க?
1: அதெல்லாம்
0: சரி சரி சரி சரி சரி. ஓகே அருள்மொழி, அடுத்த பாடல் யாருக்காக?
1: உங்களுக்காகவும் நந்தம்பரம்மா, சிவமதி, சின்னகிராணியத்தை, ராஜலட்சுமா, சாந்தி கோவிந்தராஜன், பாண்டகிருஷ்ணம்மா, முந்தாஜ் கோயம், கட்டம் சாந்தலாக்கா, மேகலா, கலாசபுதி, விஜிதா, சரீதா, ரகுமா, சரோசினி, ஸ்ரீபுதனா, வடிகலனா, ஆண்ட விஸ்வநாதன், நீகரனா, சாந்திமார், அப்துல் மஜித், வசந்தகுமார், நிசாந்த் தம்பி, அரவட்டி செஞ்சி, இங்கிரியா ரவி, பாண்டகிருஷ்ண தம்பி, முருகையா, முகதீன், எல்லோருக்காகவும் நிறங்கிட்ட பாடுவா. வானத்தின் நீளம் எடுத்து பகலில் வைக்கட்டுமா, அந்த பாடு.
0: சரி, அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க, சரியா? வசனத்தோடு இணைந்துருங்க. நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து இதே போல சொன்னங்களே, நீங்களும் உங்க மனதுக்கு பிடித்த சுப்ரான பாடல்களை விரும்பி கேட்கும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். 01212 1155 அல்லது 01212 1155 111க்கு கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம் வாங்க.

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து ஹைடெக் சீல் கோட்.
1: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுளோசிவ்
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: அப்பா ஒரு கதை சொல்லவா?
6: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
7: சிங்கம் கதையா?
3: பாட்டு படிக்க முடியாதா?
7: மாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல
6: ஆரம்பிக்கலாமா?
3: உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8-10 சிறுவர் உலகம்.
8: குயிட் எக்ஸைட்டிங்.
9: சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, சட்டி சுடுதடா, துணிய பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
10: முதல் வாழ பழகப்பா.
9: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
10: நீ கத்திரகத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
9: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
10: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர். வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
11: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டிஎஸ் சேனநாயக்கர் கல்லூரி. ஓயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன் வசந்த பார்வை நிகழ்ச்சியில்.
3: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை.

0: பாடல்களோடு சந்தோஷமாக குதகலமாக மாத்திய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நானும்
0: சாப்பிட்டேன். சரி, ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கம்மா. பாடல் யாருக்காக?
1: கணவர் ஜெகன், மகன் ஆசிரியன், சின்ன மகன் யாஸ்ரீன் மற்றும் ஆனந்தி அக்கா சிவன் மற்றும் உங்களுக்காகவும் அப்படிங்கிறதுக்காகவும் கேட்போம் அக்கா. அக்கா சுவாமி வந்துட்டாங்களா?
0: என்ன பாடல்? தொடர்ச்சியாக சந்தோஷமாக இணைந்திருப்போம். மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு.

0: நேயர்களோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். மதிய நேர புதுகலம் நிகழ்ச்சியோடு நேரம் 2:48. வணக்கம். அனீஃபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: சரி, ஓகே. பாடல் திருவிழா பிடிச்சிருக்கு தானே?
1: பாடல் சூப்பர். அருமையான பாடல் எனக்கு. ஒரு பாடல் தாங்களேன்.
0: என்ன பாடல்?
1: ஓ, முட்டா கண்ணங்க எங்கி ஊருட்டி காட்டுறாண்டு.
0: பாடுங்க பாக்கலாம். ரெண்டு லைன்
1: அந்த லைன் பாடுதா?
0: சரி,
1: அந்த பாடல எனக்கு மத்தல அண்ணியா கண்ணுக்கு அவண்டியும் கம்பஹா அப்துல் மஜித் தோப்பூர் நோடின்ஸ்ராஜ் மற்றும் தோப்பு செல்வனார் மொழிக்கு அவண்டியும் எனக்கு அவண்டியும் உங்களுக்கு அவண்டியும்
0: நடிகர் விஷ்ணு விஷால்
2: திரை உலகின் நட்சத்திரம்.
3: சண்டை போட்டதுனால உடம்பெல்லாம் ஒரே வலி, அதனால இன்னைக்கு சமைக்கல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க.
4: அட என்ன மணி, பழைய சோர் உடம்பு குளிர்ச்சின்னு டாக்டரே சொல்லிருக்காங்க. நீ டெய்லி 3 வேளை இதே போடு.
3: எனக்கு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்.
4: சொல்லுமா?
3: எனக்கு முடி இவ்வளவுதான் நீளம், அது உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதான்.
4: உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்திரா காந்திக்கு இதை விட முடி கம்மியா தான் இருக்கும். அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகல, உனக்கு இந்த முடியே நல்லாதான் இருக்கு.
3: அப்புறம் நான் பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கேன்.
4: நல்லதா போச்சு. நம்ம புள்ளைக்கு டியூஷன் வைக்க தேவையில்ல, நீயே சொல்லி கொடுத்துருவ. வேலை படிக்கனால படி, நான் ஒண்ணு படிக்க வைக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணு படிச்சா குடும்பமே படிச்ச மாதிரி.

0: உலகின் நட்சத்திரம்.
1: இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று சில போகிறேன். தொடர்ந்து வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள எங்களோடு இணைந்திருக்கிறாங்க ரத்தினம் சிவானி. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அடுத்த மாத நடுப்பகுதி வரை டெங்கு நோய் பரவுவதற்கான அதிக அபாயகரமான சூழ்நிலை நிலவக்கூடும் என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதாரத்துறையினர் முன்னெடுக்கும் ஒழிப்பு திட்டங்களுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குமாறு அமைச்சர் தெரிவித்துள்ளார். தாங்கள் வசிக்கும் வீடுகள், பாடசாலைகள், பணியிடங்களை சுற்றியுள்ள வளாகங்களை நுளம்புகள் பெருகாதவாறு சுத்தமாக வைத்திருப்பதை உறுதி செய்யுமாறு சுகாதார அமைச்சர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: நெதர்லாந்தின் தஹாக் நகரை தளமாக கொண்டு இயங்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் விதித்துள்ள பொருளாதார தடைகளை அமெரிக்க குடிமக்கள் அரசியலமைப்பு சட்ட உரிமைகளை பறிப்பதாக கூறி அமெரிக்க நீதிமன்றத்தில் புதிய வழக்கொன்று தொடரப்பட்டுள்ளது. வாஷிங்டனை தளமாக கொண்ட டான் மனித உரிமைகள் அமைப்பு மற்றும் இனப்படுகொலைக்கு எதிரான வரி செலுத்துவோர் கூட்டணி ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த வழக்கை தொடுத்துள்ளன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை.

நேர்கணிவிற்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். வசந்த காற்றலையில் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இன்று நாளும் உள்நாட்டு வெளிநாட்டு அதே போன்று விளையாட்டு அதே போன்று சினிமா என்று பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து நாங்கள் பேச போறோம். தொடர்ச்சியாக 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கோம். இது வசந்த காற்றலையில் போட்டுதாக்கு நிகழ்ச்சியும் கூட பேசிட்டு இருக்குது உங்கள் சிவானி. இந்த நேரம் நாங்கள் நிகழ்ச்சியினுடைய 6 மணி நேரத்தில் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் கூட

0: போல நான் நினைக்கின்றேன். யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகளினுடைய மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளினுடைய மூன்றாம் பகுதி இன்றைய தினம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு பாத்தீங்கன்னா முன்னெடுக்கப்படும் இந்த அகழ்வு பணிகளுக்காக கிட்டத்தட்ட 56 நாட்கள் வந்து ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிலையில தான். முன்னதாக பாத்தீங்கன்னா 32 நாட்கள் பணிகள் வந்து இடம்பெற்று கடந்த ஜூன் மாதம் 23 தேதியோடு தற்காலிகமாக நிறுத்தியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து இன்று தினம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 நாளாக பணிகள் வந்து மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில புதிதாக சேர்வர்களுடைய 2 எண்பு கூட்டு தொகுதிகளும் அதே போன்று 2 எண்பு கூட்டு குவியல்களும் வெளிப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம எவ்வாறேனும் இன்றைய தினத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்பு கூடுகள் வந்து எதுவுமே அகழ்ந்து எடுக்கப்பட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட 87 நாள் அகழ்வு பணிகள்ல மொத்தமாக 414 எண்பு கூடுகள் வந்து வெளிப்பட்டதோடு அதில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 409 எண்பு கூடுகள் இதுவரையில முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கதாகவும் தகவல்கள் வந்து இப்போ கிடைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பேசலாம். இது வசந்த காற்றலியில் போட்டு தாக்க நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அடுத்த முறை இனிமையான பாடல் வந்து தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம்.
1: I'm Malini. I'm Krishnan. நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டாங்க.

திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் ஒளி துவைகிறது. போனதாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நீர்மாலை 3 மணி கடந்து 20 நிமிடமாக இந்த வழி நிகழ்ச்சி. அடுத்து மிக முக்கியமான விடயத்தை பத்தி நாங்க பேச போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, தற்போதைய சட்டத்தின்படி பொதுவான அரசு பணியாளர்களுடைய ஓய்வு பெறும் வயது பாத்தீங்கன்னா 60 நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. எனினும் சில விசேட தொழில்களில் அதற்கு மேற்பட்ட ஓய்வு பெறும் வயது நடைமுறையில இருக்குது. அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வு பெறும் வயதை பாத்தீங்கன்னா 65 உயர்த்தும் சட்டத்தை அரசாங்கம் வந்து பரிசீலித்து வருவதாக அரசினுடைய உயர்மட்ட வட்டாரங்கள் வந்து இப்ப தகவல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி பார்க்கும்போது மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு 61 முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுக்கு 63 உயர் நீதிமன்ற நீதியரசர்களுக்கு 65 மற்றும் விசேட மருத்துவ நிபுணர்களுக்கு 63 ஓய்வு பெறும் வயதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதியரசர்களுடைய ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 நீடித்து 67 உயர்த்துவதற்கான யோசனைகளையும் பரிசீலனை செய்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் திட்டம் தொடர்பாக பாத்தீங்கன்னா, அண்மை காலமாக சமூகத்தில் வந்து பரவலான விவாதம் வந்து ஏற்பட்டிருக்க நிலையில தான் பல தொழில்முறை சங்கங்கள் தங்களுடைய உறுப்பினர்களுடைய ஓய்வு பெறும் வயதை உயர்த்துமாறும் அரசாங்கத்திடம் கோரிக்கை வந்து விடுத்திருந்தாங்க. இந்த கோரிக்கைகள் மற்றும் சில பொது நிறுவனங்கள், சபைகள் மற்றும் பணிபுரியும் ஊழியர்களிட ஊழியர் சேமி நாள் நிதி, அதாவது இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் உள்ளிட்ட நலன்களை மேலும் 5 ஒத்திவைக்கும் வாய்ப்பை கருத்தில் கொண்டுதான் அனைத்து அரசு பணியாளர்களுடைய ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் நடவடிக்கையை அரசு ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வந்து இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பேசலாம். இது வசந்த காற்றலையில் போட்டு தாக்கு நிகழ்ச்சி.

0: பறவை திரைப்படத்துக்காக இனிமையான பாடல் நிகழ்ச்சி அரங்கத்து சென்றிருக்கிறது. நேர மாலை 3:31.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8.
2: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம் வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
1: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டி எஸ் சேனநாயக்க கல்லூரி. கோயில் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன் வசந்த பார்வை நிகழ்ச்சியில்.
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை
3: சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, சட்டி சுடுதடா, துணிய பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன், உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
4: முதல் வாழ பழகப்பா.
3: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
4: நீ கத்திரகத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
3: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
4: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
5: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

தானியம் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரமாலை 3 மணிக்கு 41 நிமிடமாக இந்த விலை நிகழ்ச்சியில் அடுத்து மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம். இப்போ நாங்கள் உலகத்து பக்கமா போயிட்டு வரலாம். தென் அமெரிக்காவில் அமைந்தக்கூடிய ஒரு நாடு தான் இந்த வெனிசுலா நாடு. இந்த நாட்டில் பாத்தீங்கன்னா கடந்த மாதம் 24ஆம் தேதி அடுத்தடுத்து 2 பயங்கர நிலநடுக்கங்கள் வந்து ஏற்பட்டிருந்தது. ரிக்டர் அளவுக்குள்ள பாத்தீங்கன்னா 7.2 மற்றும் 7.5 என பதிவான இந்த நிலநடுக்கத்தினால கட்டிடங்கள் இடிந்து தரமட்டமாக்கின, அது மட்டும் இல்லாம பல உயிர்களும் வந்து காவு வாங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த நிலநடுக்கத்துல வந்து உயிரிழந்தோரோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 4700 கடந்திருக்குது. அதன்படி நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4734 உயர்ந்திருக்குதாம். மேலும் பாத்தீங்கன்னா நிலநடுக்கத்தினால 16740 வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நிலநடுக்கத்தினால 17000 மேற்பட்டோரோட வீடுகளை இழந்ததாக அந்நாட்டு அரசு வந்து தெரிவித்திருக்கிறாங்க. இதே வழியை பார்க்கும்போது இன்னும் ஒரு கவலையான விடயம் என்னன்னு சொல்லி நிலநடுக்கம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 3 வாரங்கள் கடந்த நிலையிலும் பாத்தீங்கன்னா மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருது அப்படின்ற ஒரு விடயத்தையும் இப்போ வந்து அந்நாட்டு ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இது மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமா தான் பார்க்கப்படுது. வீதி விபத்துகளோட எண்ணிக்கை வந்து அதிகரித்த வண்ணமே இருக்கு. நாளுக்கு நாள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில இந்த வீதி விபத்துகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இதனை தவிர்க்கும் முகமாக பாத்தீங்கன்னா இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்ற அடிப்படையில பாடசாலை மாணவர்கள் மத்தியில இந்த வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த டேக் கேர் வேலை திட்டம் பாத்தீங்கன்னா ஜனாதிபதியோட நேரடி கண்காணிப்பின் கீழ நாடு தலைவர் இதில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வு நாடகங்கள் அதேபோன்று செயலமர்வுகள் வழியாக சிறந்த முறையில நாங்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான நிறைய விழிப்புணர்வு செயற்பாடுகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா வசனம் எஃப்எம், வசனம் டிவி மற்றும் ITN லக்கண்ட இவை நான்கும் இணைந்து ஊடக அனுசரணை வழங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த நேரத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்தடுத்த பாடசாலைகளையும் அடுத்தடுத்த வேலை திட்டங்கள் நடைபெற இருக்குது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். தற்சாலையில் இது வசன காற்றலையில் போட்டு தாக்க நிகழ்ச்சி

0: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல் தர வானொலி.

0: 102.6 திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே
1: கிட்டே
2: என்னங்க
1: வெளியில கிளம்பும் போது பொண்டாட்டி வாசல நின்னு சிரிச்ச முகத்தோட டாடா காட்டணும். அதுதான் பொண்டாட்டிக்கு அழகு. வா வந்து இப்படி நெல்லு, கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் ரைட், முடிய தூக்கி முன்னாடி போடு, லைட்டா சிரி. இப்போ டாடா காட்டு.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. காதலாலும் கவிகளாலும் காதல் நெஞ்சங்களை வென்ற

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக இடைநடுவை நிறுத்தப்பட்டது. மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன், கோலங்குமரன், ராமநாதன், அர்ச்சனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது ராமநாதன், அர்ச்சனா தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி கருத்துக்களை முன்வைத்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் அங்கிருந்து வெளியேறினார். அதன் பின்னர் ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தினால் பொது அமைப்புகள், பிரதேச செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் வெளிநடப்பு செய்ததை அடுத்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடைநடுவே நிறுத்தப்பட்டது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: அமெரிக்க படைகள் ஈரானுக்கு எதிரான தங்களது இரண்டாம் கட்ட தாக்குதல் நடவடிக்கைகளை இன்று ஆரம்பித்துள்ளது. அமெரிக்க மத்திய படை தலைமையகம் இந்த அறிவித்தலை அறிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் 4 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரானில் உள்ள குழந்தைகள் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு அருகில் அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதல் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வைத்தியசாலைக்கு மிக அருகில் பல ஏவுகணைகள் விழுந்து வெடித்ததால் அங்கு சிகிச்சை பெற்று வந்த குழந்தைகள் வைத்தியசாலை ஊழியர்களினால் பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக மாற்றப்பட்டுள்ளனர். எமது அடுத்த மணித்தியால செய்தியை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நிகழ்ச்சியோடு வாக்கி சுடுவா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலோடு நிகழ்ச்சியுடைய இறுதி மனத்தியாளர்களையும் வந்துட்டோம். இந்த நேரம் மிக முக்கியமான விடயத்தை கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா, முதியோர் இல்லங்களை பதிவு செய்து கொள்வதற்கான கால அவகாசம் பாத்தீங்கன்னா இது 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கதாக தேசிய முதியோர் செயலகம் வந்து தெரிவித்திருக்கிறாங்க. குறித்த காலப்பகுதிக்குள் பதிவு செய்யாத முதியோர் இல்லங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என செயலகத்தினுடைய பணிப்பாளர்

மிகுதும் தெரிவித்திருக்கிறாங்க. நாடு முழுவதும் உள்ள பாத்தீங்கன்னா 459 முதியோர் இல்லங்கள்ல இதுவரை இல்ல பாத்தீங்கன்னா 148 இல்லங்கள் மாத்திரம் தான் பதிவு செய்திருக்கதாகவும் தேசிய முதியோர் செயலகம் வந்து மிக முக்கியமான ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது இவ்வாறு இருக்கும்போது மற்றொரு விடயத்தை நாங்க பார்க்க போறோம். இலங்கையில் வாய் புற்றுநோய் காரணமாக நாளொன்றுக்கு 3 மரணங்கள் பதிவாகி வருவதாக வாய் மற்றும் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் தனுஜா சஹனி பதிராஜ தெரிவித்திருக்கிறாங்க. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவிழா சந்திப்பில் தான் அவர் இந்த அதிர்ச்சியான தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இலங்கை ஆண்களுக்கு மத்தியில் மிகவும் பரவலாக காணப்படும் புற்றுநோயாகவும் அதுபோன்று பெண்களுக்கு மத்தியில் அதிக அளவில் பதிவாகும் 10 புற்றுநோய் வகைகளுக்குள்ளும் இந்த வாய் புற்றுநோய் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு. புகையிலை, சிகரெட் மற்றும் மதுபானம் பயன்பாடு ஆகியவற்றோடு வெற்றிலையுடன் மெல்லப்படும் பாக்கள் அடங்கியுள்ள புற்றுநோய் காரணியே இதற்கு முக்கியமான காரணம் எனவும் சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக பாத்தீங்கன்னா தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் மீனவர்கள், சுரங்க தொழிலாளர்கள் மற்றும் சாரதிகள் போன்ற நாளாந்து தொழில்கள் ஈடுபடுபவர்களே இதன் தாக்கத்திற்கு அதிகம் உள்ளாகி வருவதாகவும் இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தங்களோட பனி சோர்வை போக்க இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா வெற்றிலை, புகையிலை பயன்பாட்டிற்கு பழகி இருக்கிறாங்க. எனவே இதுதான் இதுக்கான முதல் காரணமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. எனவே இந்த ஆபத்தான பழக்க வழக்கங்களில் இருந்து விலகி இருக்குமாறும் வாயில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறும் சுகாதாரத்துறையினர் வந்து பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது தோட்ட தொழிலாளர்களா இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், நாளாந்த கோழி தொழில ஈடுபடுறவங்களா இருக்கட்டும், எந்த தொழில் செய்பவர்களா இருந்தாலும் ஏதாவது ஒரு சோர்வா இருக்குது அப்படின்றதுக்காக இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த வெற்றிலை பாக்க வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க, மதுபானங்களை அதிகமா பயன்படுத்துறாங்க, சிகரெட் பாவனை வந்து புகைப்பிடித்தல் அதிகமாக இருக்கிறது. இதனை வந்து அவங்க நாளாந்தம் இப்படியே செய்து கொண்டிருக்கும் போது வாய் புற்றுநோய் வந்து அதிகரித்து வர்றதுக்கான ஒரு பெரும் காரணமாக இருக்கிறது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வெற்றிலை பாக்கு மெல்பவர்கள் தான் இதுல வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்ப நீங்க கேட்கலாம் என்னன்னா இது அப்ப மது வந்து மதுபானில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த நோய் வராதா அப்படின்னா நீங்க கேட்கலாம், கண்டிப்பா அவங்களுக்கும் வரும். குறிப்பாக இந்த வெற்றிலை பாக்கு வந்து பயன்படுத்துறவங்களுக்கு அதிகமாக வருதா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாக்குல காணப்படுற புற்றுநோய் காரணிகள் தான் இதுக்கு பிரதானமான காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே நாளாந்தம் நீங்க வந்து நாளாந்தம் அப்படின்றதை தாண்டி வெற்றிலை பாக்கு, அதே போன்று புகைப்பிடித்தல், அதே போன்று மதுபான பழக்கத்தில் ஈடுபடுறவங்க வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே அவதானமா இருக்கணும், நீங்க இப்போவே அந்த பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விடுபட வேண்டும் அப்படின்னு தான் நாங்களும் இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றோம். தொடர்ச்சியாக பேசலாம். இது வசன காற்றலில் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்குது. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நீர்மாலை 4 மணிக்கு 13 நிமிடம்.

0: ஏற்பட்டதாக ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து வருகிறது. நேரம் மாலை 4:23.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தரம்.

0: 102.6 இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு.
4: காதலாலும் கவிகளாலும் காதல் நெஞ்சங்களை வென்ற

ஐநா திரைப்படத்துக்காக டிமானின் இசையில் பாடல் ஒழித்து வைக்கிறது. நேரமாலை 4 மணி கடந்து 29 நிமிடமாக இந்த வழி நிகழ்ச்சி நாங்க அப்படியே ஸ்போர்ட்ஸ் பக்கமா போயிட்டு வரலாம் இல்லையா? ஐதோகே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான விடயம், T20 உலக கிண்ண தொடரில் புதிய மாற்றம். சர்வதேச கிரிக்கெட் பேரவை ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்னவா இருக்கும்? 2028 அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் நடைபெறக்கூடிய ஆடவர் 20-20 உலகக்கிண கிரிக்கெட் தொடருக்கான புதிய போட்டி வடிவத்தை சர்வதேச கிரிக்கெட் பேரவை வந்து அறிவித்திருக்கிறாங்க. ஹெடிபரோவில் நடந்த அதன் வருடாந்த கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்படுகிறது. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த முறை போட்டிகள்ல வந்து எண்ணிக்கை மாறாமல் நாக் அவுட் சுற்றுகள் அதிகரிக்கப்பட்டிருக்குது. இதற்கு முன்னர் பாத்தீங்கன்னா 5 அணிகள் கொண்ட 4 குழுக்களாக போட்டிகள் இடம்பெற்றன. இனி பாத்தீங்கன்னா 4 அணிகள் கொண்ட 5 குழுக்களாக மொத்தமாக 20 அணிகள் போட்டிகள் நடத்தப்படும். இதனால பாத்தீங்கன்னா முதல் சுற்று போட்டிகள் 40-30 குறையும். முதல் சுற்றின் ஒவ்வொரு குழுவிலும் இருக்கக்கூடிய முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் 10 சுற்றுக்கு முன்னேறுவாங்க. இது 5 அணிகள் கொண்ட 2 குழுக்களாக பிரிக்கப்படும். சூப்பர் 10 சுற்றில் ஒவ்வொரு குழுவிலும் முதலிடத்தை பிடிக்கும் அணிகள் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெறும். ஒவ்வொரு குழுவிலும் பாத்தீங்கன்னா 2 மற்றும் 3 இடங்களை பிடிக்கும் அணிகள் எலிமினேட்டர் போட்டிகளில் மோத வேண்டும். இதில் வெற்றி பெறும் அணிகளே மற்ற 2 அரையிறுதி இடங்களை உறுதி செய்யும். வளர்ந்து வரும் நாடுகளுடைய சிறப்பான ஆட்டுத்திறன் காரணமாகவே இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை வந்து மிக முக்கியமான ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதன்படி பார்க்கும்போது சூப்பர் 10 சுற்றின் இறுதி போட்டிகள் சுவாரஸ்யமாக மாறுவதோடு முக்கியத்துவம் இல்லாத போட்டிகள் தவிர்க்கப்படும். 2028 உலக கிண்ணத்திற்கு தொடரை நடத்துவதற்காக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய அணிகள் தகுதி பெற்றிருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா முந்தைய தொடரின் அடிப்படையில் இங்கிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, மேற்கிந்திய தீவுகள், ஜிம்பாபே மற்றும் ஆகிய அணிகள், தரவரிசையின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அயர்லாந்து ஆகிய அணிகளும் தகுதி பெற்றிருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 8 இடங்களை தீர்மானிக்க 16 அணிகள் பங்கேற்கும் உலகளாவிய தகுதி சுற்றுகள் வந்து நடத்தப்பட இருக்குது. இதில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே விளையாடிய கனடா, இத்தாலி, நமீபியா, நேபாளம், நெதர்லாந்து, ஓமான், ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் அமெரிக்கா ஆகிய 8 அணிகளோட பிராந்திய தகுதி சுற்று போட்டிகளாக ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா, கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் மூலம் வரும் மேலும் 8 அணிகள் மோதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த தொடரில் மாற்று அணியாக விளையாடிய ஸ்காட்லாந்து அணி இம்முறை பாத்தீங்கன்னா ஐரோப்பிய பிராந்திய தகுதி சுற்று போட்டிகளில் விளையாடியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போன்று அடுத்த ஆண்டு தென்னாப்பிரிக்க பிராந்தியத்தில் நடைபெறக்கூடிய 50 ஓவர் உலகக்கிண தொடரிலும் சில வடிவ மாற்றங்கள் செய்யப்பட இருக்கதாகவும் சர்வதேச கிரிக்கெட் பேரை வந்து உறுதிப்படுத்தியிருக்கதாகவும் இப்போ மிக முக்கியமான ஒரு தகவல் வந்து வெளியிட செய்யப்பட்டிருக்குது. இந்த விடயம் பாத்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கும் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கும் ஒரு மிக ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துமே கிடையாது. வயற்பாடை பார்க்கலாம். 2028 அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள் நடைபெறக்கூடிய இந்த T20 போட்டி எப்படி இருக்க போகுது, உலகக்கிண போட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாங்களும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தர்ச்சகம் இந்த காட்சியில் போட்டு தாக்கு நிகழ்ச்சி.

0: திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவக்கிறது. நேரம் மாலை 4:37.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: இயற்கையான அழகு இல் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
3: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
5: சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, சட்டி சுடுதடா, துணிய பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
6: முதல் வாழ பழகப்பா.
5: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
6: நீ கத்துற கத்துல நான் எல்லாம் பெருமாடா. அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
5: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
6: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
7: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
8: How do I tell you?
9: வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
10: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு DS சேனநாயக்க கல்லூரி. கோயில் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன் வசந்த பார்வை நிகழ்ச்சியில்.
11: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
9: வசந்த பார்வை. வசந்த பார்வை.
12: அப்பா ஒரு கதை சொல்லவா?
13: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
14: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
13: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?

0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
1: Quite exciting.

0: பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படங்கள்ல ஒன்றுதான் இந்த ஜனநாயகம் திரைப்படம். நடிகர் விஜயனுடைய கலைப்பயணத்தின் இதுவே கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால ரசிகர்கள் மத்தியில இந்த திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குது. முன்னதாக பாத்தீங்கன்னா ஜனவரி 9 வெளியாகவிருந்த நிலையில தான் இந்த திரைப்படம் தணிக்கை தொடர்பான சிக்கலால தள்ளி வைக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து படத்தினுடைய காட்சிகள் இணையத்தில் கசிந்து திரையுலகினர் மத்தியில பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குது. பல்வேறு தடைகளையும் சவால்களையும் கடந்து தற்போது இந்த திரைப்படம் எதிர்வரும் ஜூலை 23 உலகமெங்கும் திரையரங்கில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. திரைப்படம் வெளியாக இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல திரைப்படத்தினுடைய முன்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில பார்க்கும்போது தற்போது வரையிலுமே இந்த திரைப்படம் முன்பதிவுல மட்டும் ₹2.5 crore அதிகமான வசூலை ஈட்டியிருக்குது. திரையரங்கு வெளியீட்டுக்கு முன்பே இந்த திரைப்படம் முன்பதிவுல மாபெரும் வசூல் சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லி வணிக ஆய்வாளர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் கணித்திருக்கிறாங்க. விஜயனுடைய திரையுலக பயணத்தில் இறுதி திரைப்படம் அப்படின்றதுனால இந்த திரைப்படம் திரைத்துறையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவும் படுது. அப்புறம் என்ன, இளைய தளபதி மற்றும் தளபதியாக இளைய தளபதியாக இருந்து தளபதியாக மாறி இப்போ தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜயோட திரைப்படத்துக்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும் பெரும் ஒரு சந்தோஷமான விடயம் தான் இந்த விடயமாக இருக்குது. இதே போல பாத்தீங்கன்னா நாங்க மற்றும் ஒரு சினிமா நியூஸையும் பார்க்கலாம். மாநகரம் படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா தொடர்ந்தும் கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கி தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியிருந்தாங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம கடைசியாக சமீபத்தில் வெளியான ரஜினிகாந்தை வைத்து கூலி திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாகவும் மாறியிருந்தது. இயக்குநராக பல வெற்றிகளை கொடுத்து தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ள லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா தற்போது நடிகராகவும் கவனம் செலுத்தி வராரு. அந்த வகையில அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள TC திரைப்படத்தில் அவர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்தும் இருக்கிறாரு. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா முன்னதாக வரும் ஜூலை 31 படம் திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில தான் தற்போது TC திரைப்படம் வரும் August 7 வெளியாகும் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து தெரிவித்திருக்கிறாங்க. நிறைய திரைப்படங்கள் வந்து இந்த மாதம் வந்து ரிலீஸ் ஆக இருந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதியோட அந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிற அறிவிப்புகள் வந்து வெளியிட்டனால வேண்டி நிறைய திரைப்படங்களுடைய ரிலீஸ் திகதி வந்து மாற்றப்பட்டிருக்குது. தொடர்ச்சியாக நாங்க பேசலாம். அதே போன்று இந்த நேரத்தில் மிக முக்கியமான மற்றும் ஒரு விழிப்புணர்வு நாடகங்கள் செயலமர்வுகள் வழியாக வீதி விபத்தை தடுக்கும் பல வேலைத்திட்டங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் ITN லக்கண்ட வாஸ்தம், FM வாஸ்தம், TV ஆகியன இணைந்து ஊடக அனுசரணை வழங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியை நாங்க இப்ப அடுத்து கேட்க போறது வாஸ்தத்தினுடைய ஸ்டார் ஆஃப் தடே பாடல். வாஸ்தம் FM-இன் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் விஷ்ணு விஷால்.
1: திரை உலகின் நட்சத்திர
2: கல்யாணம் பண்ணி பாரு, அப்ப தெரியும்டா உனக்கு.
3: கல்யாணம் ஆனாலும் நான் இப்படி தாண்டா இருப்பேன். எவ்வளவு பந்தயம்?
2: பந்தயம்லாம் வேண்டாம், நீ சொன்னது அப்படியே திருப்பி சொல்லு.
3: கல்யாணம் ஆனாலும் நான் இப்படி தாண்டா இருப்பேன்.
4: நீ சொல்லு மாப்ள.
5: ஆதோட கால் பண்றா,
2: எடுத்து பேசு.
5: எப்படிடா பேசுறது?
2: அப்படி பேசு.
6: ஹலோ, எங்க இருக்கீங்க? எதுவும் வேலையா?
5: இல்லமா இல்லமா, இங்கதான்மா இருக்க. இல்ல இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன்.
6: எப்ப வருவீங்க?
5: வந்துடுறாமா, 10 நிமிஷம். சரிவா, பாய் பாய்.
2: ஒரு நிமிஷம், இத மட்டும் பாத்துட்டு போ, அப்பதான் என் மனசு குழு குழுன்னு இருக்கா.

0: இசை உலகின் நட்சத்திரம்
1: பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் அணிந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பினா ஜெஷி பாடி. நன்றி சொந்தங்களே.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இலங்கைக்கான நியூசிலாந்து தூதுவர் டேவிட் பைன் மட்டக்களப்பிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டார். இவ்விஜயத்தின் போது மட்டக்களப்பில் உள்ள சிறு மற்றும் சுயதொழில் முயற்சியாளர்களுடன் அவர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவது, தொழில் முயற்சியாளர்களின் ஏற்றுமதி திறனை மேம்படுத்துவது மற்றும் நியூசிலாந்து தூதரகத்தின் ஊடாக வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தொழில் முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள், அவர்களின் தேவைகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகள் குறித்தும் இங்கு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. தொழில் முயற்சியாளர்களால் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பல்வேறு உற்பத்தி பொருட்களை நேரில் பார்வையிட்ட தூதுவர் அவற்றின் தரம் மற்றும் சந்தைப்படுத்தல் வாய்ப்புகள் குறித்தும் ஆர்வத்துடன் கேட்டறிந்தார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: யுக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் பதவி நீக்கப்பட்டதற்கு எதிராக அந்நாட்டின் பல நகரங்களில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன. யுக்ரைன் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்த அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் எதிர்பாரா விதமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதனையடுத்து யுக்ரைன் ஜனாதிபதிக்கு எதிராக பல நகரங்களில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன. இளைஞர்கள் அதிகளவில் அதில் இணைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்றைய நாளுக்கான அனைத்து மணித்தியால செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றது. எமது பிரதான செய்தியை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
0: மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: நிமிர்ந்த நடை.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் கூலான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 102.6 மேட்டு அலைவரிசையினூடாக எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் தொடர்ந்து 9 மணி வரைக்கும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. பேஸ்புக் பக்கம் போங்க, ஒரு அழகான போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செலவே தயாரா இருக்கேன் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.

0: சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.

நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். டேக் கேர், டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க. மாலை பொழுதின் கொண்டாட்டம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வசந்தம் எக்ஸ்பிரஸின் முதல் நேரா நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். மேலோ வணக்கம்.
1: அன்பான
0: மாலை நேர வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமாச்சந்திரன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? டான்ஸ் பண்றீங்களா? ஓடுறீங்களா? அப்படியா? சரி சரி சரி சரி. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க உமாச்சந்திரன்?
1: வீட்டுல
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க உமாச்சந்திரன். சரி, அடுத்த பாடல் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க
1: விரும்புறீங்க?
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. அக்கா நன்றி.
0: நன்றி. ஒலிக்கும் பாடல் இது கட்ட குஸ்தி 2-3 படத்திற்காக.

0: திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்துகிறது. நேரம் மாலை 5:31 நிமிடம்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM, வசந்தம் FM, வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
2: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு DS சேனநாயக்க கல்லூரி. ஓயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன் வசந்த பார்வை நிகழ்ச்சியில்.
0: காலை 10 முதல் 12 வரை
1: வசந்த பார்வை, வசந்த பார்வை. அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: மங்கா தாத்ரி படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அலிப்பினுடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் இது? மாத்தலையில இருந்து யார் பேசுறீங்க? ஃபரீதா. எப்படி இருக்கீங்க ஃபரீதா? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? பாடல்கள் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கேக்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் என்ன? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சீங்களா?
1: எல்லாம் டீயெல்லாம் குடிச்சிட்டோம். தூங்கிட்டு இருக்கிறம்மா, எனக்கு சோம் இல்ல.
0: அட்டடா, அப்படியா? அப்ப மருந்து எடுக்கலையா நீங்க?
1: நான் தூங்கி கொண்டிருக்கிறேன்.
0: மருந்து எடுக்கலையா நீங்க?
1: மருந்து குடிக்கிறேன்.
0: சரி சரி, படுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: Streaming in Sri Lanka. Wasandham FM 102.6 102.8
1: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும்

0: என்ன
1: சொல்ற இருக்கு
2: நட்சத்திரமாக சொல்லித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் விஷ்ணு விஷால். ஒழிக்கும் பாடல் இது. வெள்ளன்னு வந்துட்டா வேலைக்காரன்.

0: வாடா வாடா வாடா வாடா தோழா சிவகாசி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகந்தாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மணித்தியாலத்திலையும் மட்டுமில்ல அடுத்தடுத்த மணித்தியாலத்திலையும் சுவைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? மலர், எப்படி இருக்கீங்க மலர்?
1: நல்லா இருக்கும் அக்கா.
0: மலர், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்ப சமைச்சு கொண்டிருக்கேன்.
0: என்ன சமையல் நீங்க வீட்டுல?
1: என்ன சரி சமைப்பாக்கா?
0: என்ன சரி சமையல்? ஐயோ, நீங்க சரியா?
1: ஏன்க்கா?
0: என்ன சரி சமையலா? அப்படி ஒரு சமையலா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா மலர்?
1: இன்னும்லக்கா.
0: இன்னும் இல்லையா?
1: ஓகே.
0: அடடா, சரி. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்காங்க அக்கா.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, சாந்த், சாந்தி, சந்திரமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய் கல்யாணி, அஸ்வின், ஆசித், திமேசான், எல்லாத்துக்காகக்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி அக்கா.
0: நன்றி நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேஸ்புக் ஊடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். வளமை போல நானும் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சந்தோஷமான வணக்கம், நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, நம்பர் 20 மெயின் ஸ்டேட்ல இருந்து நானூயாவிலிருந்து அருண் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி சாமிமலை சிங்காரவத்தையிலிருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சுபரான பாடல் வருகிறது.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: The best live music streaming in Sri Lanka. Wasn't the FM 102.6 102.8.

0: இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அலிப்பினூடாக ஒரு சொந்தம் மேலும் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் லோஷா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன்க்கா.
0: அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க லோஷா?
1: பாட்டு கேட்டு வந்துருக்கேன்க்கா.
0: பாடல் கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: டீ
0: எல்லாம் குடிச்சிட்டீங்களா லோஷா?
1: எல்லாம் குடிச்சு
0: சாப்பிட்டு முடிச்சா?
1: சாப்பிட்டாச்சு.
0: என்ன சாப்பாடு? நைட் சாப்பாடு இப்பவே சாப்பிட்டீங்களா? அப்ப தூங்குறது மட்டும்தானே வேலை? என்ன என்ன ஒரு வழக்கம், என்ன லோஷா? சரி, அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா லோஷாவுக்கு? அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யாருக்காக இந்த பாடலை நீங்க கேக்குறீங்க லோஷா?
1: நன்றி.
0: இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0011, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. விஸ்வாசம் திரைப்படத்திற்கு

0: ஆரம்பம் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தொய்கிறது. நேரம் மாலை 6:28.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM அந்தி சாயம் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: பாட்டை நிறுத்திட்டீங்க, பட்டைய கிளப்ப.
1: வல்லவன் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தை வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருது? சரோஜினி. எப்படி இருக்கீங்க சரோஜினி?
2: அப்புறம்
1: ஊர் சைடுலாம் எப்படி? மழையா? சரி, அடுத்த ஒரு சூப்பரான
2: அபிஷேகம்.
1: பாடல் இருக்கு சரோஜினி, இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
2: கொழும்பு 14 மும்தாஜ் வேதம், யாழ்ப்பாணம் சாந்தினி, கருத்துத்துறை அருள்மொழி, கிரியல்ல ராஜலட்சுமி, இன்னைய மகாதேவன், பனாவத்தை ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, இவர்களுக்காகவும் அன்புள்ள அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தம் அத்தனை பேருக்கும்.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி மேடம்.
1: நன்றி. ஒலிக்கும் பாடல் இது, பூக்கிரி திரைப்படத்திற்காக மணி சர்மாவின் இசையில்.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
2: பறக்குதா?
0: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
3: கல்யாணம் பண்ணி பாரு, அப்ப தெரியும்டா உனக்கு.
4: கல்யாணம் ஆனாலும் நான் இப்படி தாண்டா இருப்பேன். எவ்வளவு பந்தயம்?
3: பந்தயம்லாம் வேண்டாம், நீ சொன்னது அப்படியே திருப்பி சொல்லு.
4: கல்யாணம் ஆனாலும் நான் இப்படி தாண்டா இருப்பேன்.
5: நீ சொல்லு மாப்ள.
4: என்னடா
3: இத மட்டும் பாத்துட்டு போ, அப்பதான் என் மனசு குழுகுழுன்னு இருக்கா.
6: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் விஷ்ணு விஷால். ஒலிக்கும் பாடல் இது ஜீவா திரைப்படத்திற்காக டி மானின் இசையில்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்
1: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஆயானந்தி சிஸ்டர் அன்பான மாலினி ரவனுக்கும், கொட்டகலையிலிருந்து சந்தனம் மற்றும் விக்னேஸ்வரி, டில்சான் நர்மிஷா மற்றும் விஷாலினி ஆகியோருக்காக ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா. அங்வலையிலிருந்து கிருஷா, இனிமையான மாலை நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், உங்களுக்காகவும் என்னுடைய குடும்ப உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க கிருஷா. அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் வேறு லெவல் என்று சொல்லி வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி எட்டாம்பிட்டியிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அருமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கருப்பையா சீனிவாசன் மற்றும் பரமபத்னி வேலூர் மாவட்டத்திலிருந்து இந்தியாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், நான் அட்டால சென்னையிலிருந்து முஃபீர், தற்போது கத்தாரிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், நான் கரோலினா சுகந்தி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, மகன் சரோஜன் மற்றும் மகள் விசாலினி மற்றும் வசந்தம் கேக்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறைப்பற்று பொப்டெய்லர்ல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, நிகழ்ச்சி மிகவும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஹலிஃப்கான் பொத்துவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இணையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேக்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல் இது, பஞ்சதந்திரம் திரைப்படம்.

ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து நீர்கள் வசந்தத்தின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம்.

0: உங்களுக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: மக்களின் வரியை மக்கள் நலனுக்காக பயன்படுத்த சகல நிறுவனங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்து. இபிஎஃப் இடிஎஃப் என்பவற்றை தனியார் துறைக்கு வழங்கப் போவதான செய்தி உண்மைக்கு புறம்பானது, அமைச்சர் அனில் ஜாயந்த் தெரிவிப்பு. அரசாங்கத்தின் 45 களஞ்சியங்களில் 203 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு. கிளிநொச்சியில் அமைச்சர் சந்திரசேகரனுடன் முரண்பட்ட அர்ச்சனா அபிவிருத்தி குழு கூட்டத்திலிருந்து வெளியேற்றம். மியான்மர் படகு விபத்தில் 500 பேர் வரை பலி. இங்கிலாந்துக்கு எதிரான வெற்றியை கொண்டாடிய அர்ஜென்டினா அணிக்கு புதிய சிக்கல்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் 30 ஆண்டுகளுக்கு பொருந்தக்கூடிய வகையில் கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் முனையம் மற்றும் செயற்பாடுகளை வினைத்திறனாக முன்னெடுப்பதற்கு திட்டங்களை வகுக்குமாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட முன்னேற்றம் மற்றும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனைகள் குறித்த விசேட கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். நிறுவனத்திடம் காணப்படும் நிதியை முகாமைத்துவப்படுத்தி திரைசேரிக்கு சுமையாக இல்லாமல் மக்களின் வரியை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துவதற்கு சகல நிறுவனங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி அதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டம் மற்றும் வெளியேற்றல் முனைய விரிவுபடுத்தல், புதிய முனைய நிர்மாணம் மற்றும் களஞ்சிய விரிவாக்கல் நடவடிக்கை அடுத்த வருடத்துக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. துறைமுக அபிவிருத்தி வேலை திட்டம், காங்கேசன் துறைமுக அபிவிருத்தி மற்றும் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி அதன்போது கேட்டறிந்தார். இந்நிலையில் சகல விமான நிலையங்களின் சேவைகளையும் டிஜிட்டல் மயப்படுத்துவதற்காக டிஜிட்டல் துறை அமைச்சுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாக அதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. மத்தளை விமான நிலையம் தற்போது நாளொன்றுக்கு 5 முதல் 7 வரையான மில்லியன் ரூபாய் நட்டத்தில் இயங்குவதாகவும் அதனை மாற்றியமைப்பதற்கான யோசனைகளும் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2027 ஆண்டளவில் உரிய செயற்பாடுகளை பூர்த்தி செய்ய முடியும் எனவும் அதன்போது அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இந்நிலையில் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தின் பயணிகள் முனையத்தை நவீனமயப்படுத்தி அதன் வசதி வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். அமைச்சர் அனுர கருணா திலக, பிரதி அமைச்சர் ஜானித்தருவான் கொடித்துவக்கு உள்ளிட்டோரும் கலந்துரையாடலின் போது இணைந்திருந்தனர். ஊழியர் நம்பிக்கை நிதியம் மற்றும் ஊழியர் சேமலாப நிதியம் என்பவற்றை ஒன்றிணைத்து தனியார் துறைக்கு வழங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக வெளியாகும் செய்தி உண்மைக்கு புறம்பானதென அமைச்சர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். ஊழியர் நம்பிக்கை நிதியம், ஊழியர் சேமலாப நிதியம் ஆகியவற்றின் நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் ஊழியர்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவது எவ்வாறு என்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு அண்மையில் அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதாகவும், நவீன முறைமையின் கீழ் நிர்வாகத்தை முன்னெடுத்து ஊழியர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கு குறித்த அமைச்சரவை பத்திரத்தில் சில யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருந்ததாகவும் அமைச்சர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார். அங்கத்தவர்களுக்கு முழுமையான சட்ட பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வகையில் அவர்களின் நிதி பாதுகாப்பு ஏற்படும் வகையில் புதிய ஒழுங்கமைக்கப்பட்ட நிர்வாக முறை, பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்படும் நிர்வாக முறை உள்ளிட்ட யோசனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இடிஎஃப், அதன் நலன்புரி செயற்பாடுகள், நிர்வாக மேம்பாடு ஆகியவற்றை செயற்திறனாக்குவது குறித்தும், இபிஎஃப்பிலும் நிர்வாக நடவடிக்கைகள் மத்திய வங்கி மற்றும் தொழில் திணைக்களம் ஆகியவற்றின் ஊடாக முன்னெடுக்கப்படுவதனால் குறித்த நிர்வாக நடவடிக்கைகளை இணைப்பது குறித்து மற்றொரு யோசனை முன்வைக்கப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் ஊழியர் சமலாப நிதியத்தையும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்தையும் ஒன்றாக இணைத்து நிதியமாக மாற்றியமைத்து தனியார் பிரிவுக்கு வழங்கப் போவதாக பிழையான கருத்துக்களை வெளியிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாததெனவும் அமைச்சர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் நெற்கொள்வனவு வேலை திட்டத்தின் கீழ் 203 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெற் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள்ள பின்னலாந்த தெரிவித்துள்ளார். ஐந்து களஞ்சியங்களில் நெற்கொள்ளுநர் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தற்போது 45 களஞ்சியங்களை திறந்துள்ளதாகவும் நேற்று தினம் வரை 203 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அம்பாறை மாவட்டத்தில் அதிகளவு நெற்கொள்வனவு நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அங்கு 9 களஞ்சியங்களை திறந்துள்ளதாகவும் நெற்சந்திப்படுத்தல் அதிகார சபையின் தலைவர் சுட்டிக்காட்டினார். அறுவடை அடிப்படையாக கொண்டு 7 களஞ்சியங்களை திறப்பது குறித்து கவனம் செலுத்தி வருவதாகவும் தென்பகுதியில் நேற்று முதல் 11 களஞ்சியங்களை திறந்துள்ளதாகவும் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் 5 களஞ்சியங்களை திறந்து கொள்வனவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.

கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக கூட்டம் இடைநடுவே நிறுத்தப்பட்டது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது. கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன், க இளங்குமரன், ராமநாதன், அர்ச்சனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி கருத்துக்களை முன்வைத்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் அங்கிருந்து வெளியேறி சென்றார். அதன் பின்னர் ஏற்பட்ட வாய் தர்க்கங்களினால் பொது அமைப்புகள், பிரதேச செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் வெளிநடப்பு செய்ததை அடுத்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடைநடுவே நிறுத்தப்பட்டதோடு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவும் வெளியேற்றப்பட்டார். இந்நிலையில் திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜான்தலால் ரத்னசேகர் ஆகியோரின் இணை தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் மற்றும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நீண்டகாலமாக காணி ஆவணங்களின்றி வாழும் மக்களுக்கு விரைவாக காணி உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்கும் அதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முத்துநகர் மற்றும் சூரங்கள் ராணுவ முகாம்கள் அமைந்துள்ள காணி விவகாரங்கள் குறித்தும் அதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. விவசாய வளர்ச்சியை இலக்காக கொண்டு எதிர்வரும் நிதியாண்டில் 205 சிறிய குளங்கள், 25 அணைக்கட்டுகளை மறுசீரமைப்பது உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் டெங்கு அதி அவதான நிலைமையை கருத்திற்கொண்டு இன்று முதல் 11 மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவ்விடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 72,430 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதோடு 49 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் இம்மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 17,051 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவ்விடத்தில் கம்பஹா மாவட்டத்தில் 15,082 எனும் அதிகூடிய டெங்கு நோயாளர் எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 14,442 டெங்கு நோயாளர்களும் குறைந்த எண்ணிக்கையாக 42 பேர் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் டெங்கு நோயாளர்களாக பதிவாகியுள்ளனர். இந்நிலையில் மக்கள் வழங்கும் தொடர் பங்களிப்பு காரணமாக எதிர்வரும் வாரங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவடையும் என எதிர்பார்ப்பதாக பிரதி அமைச்சர் வைத்தியர் அசங்க விஜயமுனி தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்தில் வைத்தியசாலைகளின் பிரதானிகளின் பங்கேற்போடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே பிரதி அமைச்சர் அங்சக்க விஜயமுனி இவ்வாறு குறிப்பிட்டார். இந்நிலையில் டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளுக்காக பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவவ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் எல்லா சுற்றுலா வலயத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், எல்லா பிரதேச சபை, எல்லா பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயம் என்பன இணைந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. கழிவகற்றல் செயற்பாடும் தூய்மைப்படுத்தும் செயற்பாடும் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை அக்கறைப்பற்ற சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 76 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கான விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதிகாரிகள் குழு முன்னெடுத்த பரிசோதனையின் போது பலருக்கு வீட்டு வளாகங்கள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பத்தரமுல்ல பிரதேசத்தில் 25 வீடுகளில் நுழம்பு குடம்பி பெருகும் நிலையில் காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். உரிய சுகாதார தரப்பினர் வீடுகளுக்கு சென்று சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்த போது அது தொடர்பில் கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை வீதி நாடகங்களூடாக டெங்கு நுழம்பு பெருக்கம், அதேபோன்று டெங்கு நோயிலிருந்து பாதுகாப்பு தொடர்பாக தெளிவுபடுத்தும் வேலை திட்டம் ஒன்று ஹொரண நகரில் இடம்பெற்றது. பாடசாலை மாணவர்களை இணைத்துக் கொண்டு குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. அடுத்த வருடத்திற்காகவும் பாடசாலை சீருடை துணிகளை வழங்க சீன அரசாங்கம் முன்வந்துள்ளது. 4 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்களுக்கு 10 மில்லியன் மீட்டருக்கும் அதிக சீருடை துணிகள் அன்பளிப்பாக கிடைக்கப்பெற உள்ளது. இலங்கையின் அரசு பாடசாலைகள், அரசு அனுசரணையில் இயங்கும் பாடசாலைகள் மற்றும் பிரிவினக்களில் கல்வி பயிலும் அனைத்து மாணவ பிக்குகளுக்கும் 2027 ஆண்டுக்கான பாடசாலை சீருடை துணிகள் சீன அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட உள்ளன. அதற்கான உத்தியோகபூர்வ சான்றிதழ் பரிமாற்றம் பத்திரமுள்ள இசுருப்பாயவில் உள்ள கல்வி அமைச்சு வளாகத்தில் இடம்பெற்றது. குறித்த விசேட உதவி திட்டத்தின் கீழ் 2027 இலங்கையில் உள்ள சுமார் 4.18 மில்லியன் பாடசாலை மாணவர்களின் முழுமையான சீருடை தேவையை பூர்த்தி செய்யப்பட உள்ளது. அதற்காக 10.82 மில்லியன் மீட்டர் அளவிலான சீருடை துணியை சீன அரசாங்கம் இலங்கைக்கு முற்றிலும் இலவசமாக வழங்க முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய கடற்படை தளபதி பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையின் 27வது கடற்படை தளபதியாக

0: புதிதாக வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை அலரி மாளிகையில் வைத்து சந்தித்து கலந்துரையாடினார். தேசிய பாதுகாப்பு மற்றும் கடல் வலய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு கடற்படையினர் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு இடையிலான இணைப்பை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. தேசிய முன்னேற்றத்துக்கான ஒத்துழைப்புகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன. பிரதமரின் செயலாளர் பிரதீப் சப்புதந்திரியும் அதன்போது இணைந்திருந்தார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: மியான்மரின் கரையோர பகுதிகளுக்கு அப்பால் அகதிகளை ஏற்றிச் சென்ற இரண்டு படகுகள் விபத்துக்குள்ளானதில் 500 பேர் வரை காணாமல் போயுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான முகவரகம் தெரிவித்துள்ளது. மியான்மரில் நிலவும் கலவரங்கள் காரணமாக அந்நாட்டிலிருந்து தப்பிச் செல்லும் ரோஹிங்ய மக்களை ஏற்றிச் சென்ற இரண்டு படகுகள் கடந்த இரண்டு நாட்களுக்குள் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடல் கொந்தளிப்பு காரணமாக படகு விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் படகுகளில் 500 மேற்பட்டோர் இருந்துள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான முகவரகம் தெரிவித்துள்ளது. ஒரு படகில் 250 பேரும் மற்றொரு படகில் 280 பேர் வரை இருந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மியான்மரில் ரோஹிங்ய மக்கள் அந்நாட்டு அரசாங்கத்தின் உதவியுடன் துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தப்படுவதாகவும் மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஏற்கனவே அந்நாட்டு எல்லையினூடாக பங்களாதேஷின் காக்ஸ்பசார் நோக்கி சென்றுள்ளனர். அங்கும் அவர்கள் சன நெரிசலுடன் துன்பியலான வாழ்க்கை நிலையை அனுபவிக்க வேண்டிய நிலையில் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யுக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் பதவி நீக்கப்பட்டதுக்கு எதிராக நாட்டில் பல நகரங்களில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. யுக்ரைன் மக்கள் மத்தியில் பிரபலமாக செயற்பட்டு காணப்பட்ட அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் மைக்கைலோ பெட்ரோஜ் எதிர்பாராத விதமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதனையடுத்து யுக்ரைன் ஜனாதிபதிக்கு எதிராக பல நகரங்களில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருவதாகவும் இளைஞர்கள் குறித்த ஆர்ப்பாட்டங்களில் அதிக அளவில் இணைந்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மைக்கைலோ பெட்ரோஜ் கடந்த ஜனவரி மாதம் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: ஃபீஃபா உலகக்கிண அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. அட்லாண்டா மைதானத்தில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் தோல்வியின் விளிம்பிலிருந்து மீண்டு வந்த நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அணி 2 கோல்களை பெற்று இங்கிலாந்து அணியை வெற்றி கொண்டது. குறித்த வெற்றியை அடுத்து நியூ ஜெர்சியில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை அர்ஜென்டினா அணி எதிர்கொள்ள உள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான வெற்றியை தொடர்ந்து பாக்லாந்து தீவுகள் தமது நாட்டுக்கு சொந்தம் என்ற கோரிக்கைக்கு ஆதரவான பதாகையை ஏந்தி அர்ஜென்டினா அணியின் வீரர்கள் மைதானத்தில் கொண்டாடியுள்ளனர். அதன் காரணமாக சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை அர்ஜென்டினா அணி எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. லாஸ் மெல்வினாஸ் ஷன் அர்ஜென்டினாஸ் என்று எழுதப்பட்ட பதாகையை அவர்கள் ஏந்தி தமது வெற்றியை கொண்டாடியுள்ளனர். பாக்லாந்து தீவுகள் அர்ஜென்டினாவுக்கு சொந்தமானவை என்பதே அதன் அர்த்தமாகும். தென்மேற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள பாக்லாந்து தீவுகள் பிரிட்டனுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையிலான இறையாண்மை சர்ச்சைக்குரிய விடயமாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: மக்களின் வரியை மக்கள் நலனுக்காக பயன்படுத்த சகல நிறுவனங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஜனாதிபதி வலியுறுத்து. இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் என்பவற்றை தனியார் துறைக்கு வழங்கப் போவதான செய்தி உண்மைக்கு புறம்பானது, அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவிப்பு. அரசாங்கத்தின் 45 களஞ்சியங்களில் 203 மெட்ரிக் டன்னில் கொள்வனவு. கிளிநொச்சியில் அமைச்சர் சந்திரசேகரனுடன் முரண்பட்ட அர்ஜுனா அபிவிருத்தி குழு கூட்டத்திலிருந்து வெளியேற்றம். மியான்மர் படகு விபத்தில் 500 பேர் வரை பலி. இங்கிலாந்துக்கு எதிரான வெற்றியை கொண்டாடிய அர்ஜென்டினா அணிக்கு புதிய சிக்கல். இதுடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நமது மணித்தியாள செய்தி அறிக்கையினை நாளை காலை 9 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

0: வணக்கம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 2399வது கப்ருக்கு லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ சூப்பர் இலக்கம் 32, வெற்றி இலக்கங்களாக 22, 44, 53, 63 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ சூப்பர் இலக்கம் 32, வெற்றி இலக்கங்களாக 22, 44, 53, 63 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,50,56,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,66,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 5,384வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 15, 27, 38, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 15, 27, 38, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டிலிருப்பின் விசேட இலக்கங்களாக 8, 2, 9, 0, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8, 2, 9, 0, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 76,85,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,03,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 4,935வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 3, 44, 54, 58 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 3, 44, 54, 58 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,79,60,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 1,053வது சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 25, 31, 39 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 25, 31, 39 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 41,41,800 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 431வது ஜயசம்பதலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 9, 1, 7, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 9, 1, 7, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய் பரிசில்கள் 28 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,32,440 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 3,223வது சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 20, 41, 54, 77 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 20, 41, 54, 77 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஸ் சீட்டிலிருப்பின் விசேட இலக்கங்களாக 5, 0, 8, 5, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 0, 8, 5, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 73,49,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,68,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 957வது சுப்பிரிதன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 0, 1, 9, 1, 7, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 0, 1, 9, 1, 7, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 40,87,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,41,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 3,49வது அத கோடிபதி வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 31, 59, 68, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 31, 59, 68, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 82,93,000 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,50,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம்.

0: மௌனம் பேசியதே திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிகளா வந்தாச்சு. தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து கால் பண்ணுங்க, அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யாரது?
1: நான் தம்புலையிலிருந்து ரகுமா பேசுறேன்.
0: ரகுமா, என்னம்மா இவ்ளோ வணக்கம்?
1: அவ்வளவு சந்தோஷம் வேணா, 2-3 நாளா லைன் கிடைக்கவே இல்லை. இந்த அண்டாண்டு வருது அந்த
0: அப்ப இப்ப லைன் கிடைச்சனால ரொம்ப சந்தோஷம். அப்படியா? சரி சரி, எல்லா வணக்கத்தையும் அப்படியே ஃபுல்லா இன்னைக்கு கொட்டிட்டீங்க வலையனா. சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் சாப்பிடல, உட்கார்ந்து டீக்கிறேன்.
0: சரி, படுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: யாழ்ப்பாணம் சாந்தி அவரை வசந்தம் கேட்கும் அனைவருக்கும் உங்களுக்காக நன்றி, வணக்கம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. அதே நேரம் பேஸ்புக் கூடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அக்கா, இன்னும் என்னுடைய பேரை நீங்க வாசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மயூரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு, புத்தூரிலிருந்து. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆய் அக்கா அன்பான வணக்கம், வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி அப்சாத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஆய் சகோதரி இதமான வணக்கம், வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், அன்பான உறவு சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி லிந்துளை எல்ஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இனிமையான வணக்கம் கொழும்பு ஐந்து ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, இனிமையான வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வணக்கம் பொகுமந்தலாவையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கருப்பையா கலைசெல்வன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சகோதரி, வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு, அன்பான வணக்கம் என்று சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அக்கறிப்பற்றிலிருந்து விஷ்ணு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் அன்பான வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மாளிகாவத்த சந்திரா குசன் ஒர்க் ஷாப்பிலிருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பன்னிபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்து அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா வணக்கம், எட்டியாந்தோட்ட கேலினி ஸ்டேட்டிலிருந்து ராஜேஷ் உசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, இனிமையான வணக்கம் என்று சொல்லி. சப்புமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, அன்பான வணக்கம் சிஸ்டர். வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா அன்பான இரவு நேர வணக்கம், ஏராவூரில் இருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் நானும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன் ஆனந்தி அக்கா, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வேறுவழி சீனன் கோட்டையிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு, அன்பான வணக்கம் சகோதரி. வசந்தம் நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தொண்டை மன்னாரிலிருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, சத்யாவின் இசையில் சீவட்கொடி திரைப்படத்திற்காக. Thank you.

0: FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: சண்டை போட்டதுனால உடம்பெல்லாம் ஒரே வலி. அதனால இன்னைக்கு சமைக்கல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க.
2: அட என்ன மணி, பழைய சோறு உடம்பு குளிர்ச்சின்னு டாக்டரே சொல்லியிருக்காங்க. நீ டெய்லி மூணு வேளை இதே போடு.
1: எனக்கு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்.
2: சொல்லுமா?
1: எனக்கு முடி இவ்வளவுதான் நீளம், அது உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதான்.
2: உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்திரா காந்திக்கு இதை விட முடி கம்மியா தான் இருக்கும். அவ உங்க பிரைம் மினிஸ்டர் ஆகல, உனக்கு இந்த முடிய நல்லாதான் இருக்கு.
1: அப்புறம் நான் பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கேன்.
2: நல்லதா போச்சு. நம்ம பிள்ளைக்கு டியூஷன் கேட்டதில்ல, நீ ஏன் சொல்லி கொடுத்துருவ? வேலை படிக்கனால படி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணு படிச்சா குடும்பமே படிச்ச மாதிரி.
3: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் விஷ்ணு விஷால். ஒலிக்கும் பாடல் இது வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திற்காக.

0: ஆட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையின் நூடாக இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: சமையல் வீட்டுல?
1: சமையல போயிட்டு
0: அப்படியா? சரி சரி சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: நிகழ்ச்சியோடு
0: நன்றி. ஒலிக்கும் பாடல் இது. பையா திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வெதுமூலையிலிருந்து ஹரிதரன்.

0: சங்ககமம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இறுதி மனத்தி ஆழ்த்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மனத்தி எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூப்பரான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் சந்தோஷமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-7175-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-7175-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக சொந்த மேலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ஆனந்தி அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யாருது?
1: நிசாம் பேசுறேன்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க? நிசாம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிசாம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் கடையில இருக்கிறேன் அக்கா.
0: கடையிலையா?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் அக்காக்காவும் கேப்போம். எங்களுக்கு
0: என்ன பாடல்?
1: காத்தே என்று பாட்டு.
0: என்ன பாடல்? நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய இலக்கம் 0312-7175-0001, அப்படியும் இல்லை என்றால் 0312-7175-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது.

0: என்ன அழகு, எத்தனை அழகு! லவ் டுடே திரைப்படத்திற்காக சிவாவின் இசையில் ஒளித்தோய்ந்திருந்தது பாடல். வசந்தத்தின் வசந்த மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசை என்னோட 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தா இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. இப்ப அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
1: அம்மா பின்பலையிலிருந்து ராசையா. வணக்கம் அம்மா.
0: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: அம்மா நல்ல சோகமா இருக்கேன். அம்மா நல்ல சோகமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: அம்மா சாப்பிட்டு தான் வந்து எல்லாம் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன்
0: அம்மா. அப்புறம் அம்மா சொல்லுங்க,
1: நல்ல பாட்டு வந்து தாங்கப்பா. அம்மா
0: கண்டிப்பா தாரேன். சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அம்மாவுக்கு நல்ல பாட்டு ஒன்று போடுங்க.
0: எந்த பாட்டா இருந்தாலும் சரி, நல்ல பாடல் போடுங்க. என்ன? சரி சரி, இப்ப யாரெல்லாம் நிகழ்ச்சியில் இணைத்து கொள்ள போறீங்க?
1: அம்மா மக கொஞ்சம் காய்க்கணுமா வசந்தி.
0: கொடுங்க.
2: வணக்கம்
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு
2: இருக்கீங்க?
0: சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க அம்மா?
2: அப்பா ராசையா, அம்மா பத்மினி, ராதா, வாசா, பிரதீப் குமார், திலீப் குமார், மனோகரன், தினு, கவிந்து மற்றும் இந்த நேரம் நிகழ்ச்சியை கேட்க அனைவருக்காங்க அக்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி அக்கா.
0: நன்றி. ஒலிக்கும் பாடல் இது. ரிதம் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானின் இசையில்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் இரவு 8:30.
1: காற்றலையில் முதல்வன்

0: வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது.
1: தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் குயிலும் நாடி மான

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சர்தார் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் மேலோ வணக்கம்.
1: வணக்கம் சொந்தங்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், யார் இது?
1: புத்தளம் கரமிழ்ந்த அஃபாஸ்.
0: அஃபாஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: பாடல்
0: இருக்கு, இந்த பாடலை நீங்க யாருக்காக கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் வந்து உங்களுக்காகவும் கரம்ப நண்பர்களுக்காகவும் நல்ல அந்த வசந்த சொந்தங்களை கேட்டுக்கொண்டு அணியத்து சொந்தங்களுக்காகவும் நல்ல பாட்டு கொடுத்தாங்க.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இதமான இரவு நேர வணக்கம். மீன்பிடி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி, வணக்கம். கந்தப்பனையிலிருந்து ஜோன் சித்ரன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து இனிய இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான ஆனந்தி அவர்களுக்கு இனிமையான இரவு நேர வணக்கம். வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், அனைத்து உறவுகளையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி. சங்கானையிலிருந்து கனகரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு. பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினு, லதா, கிருஷாந்தன், ரோசன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தியக்கா, நான் கொழும்பு 14 இருந்து நந்தினி. நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, அம்மா புஷ்பராணிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம் சகோதரி, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மயூரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. புத்தூரில் இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு. டெய்லர் கடையில் இருந்து வசந்தம் கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது ஜென்டில்மேன் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில்.

0: இந்தியன் திரைப்படத்தில் இருந்து ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தை. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது இறுதி நேராக நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். முஹைதீன் எப்படி இருக்கீங்க?
1: நானும்
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முஹைதீன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சரி சரி, அப்புறம் முஹைதீன் சாப்பிட்டீங்களா நீங்க? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இப்ப தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் ஆர்ச்சி நந்தகுமார் இணைந்திருப்பாங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:06. நீங்கள் மலைப்பணி ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0121-725-001 அல்லது 0121-725-1111. சார், இந்த நேரத்தில் எங்களோட ஆரம்பத்தில் பேசுவதற்கு யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது? நீசா. எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: சுகமா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு பிறகு எப்படி இருக்கீங்க?
1: என்ன சுகமா இருக்கிறேன். என்ன எப்படி இருக்கிறீங்க? எப்ப நான் உங்களோட எஃபர்ட்டோட தான் நான் லைன்ல.

0: எல்லாத்துக்கும் சேர்த்து பாட்டு போடுங்க. நன்றி வாசிக்கர், நன்றி
1: நன்றி. சரி, நம்மளுடைய நேர் இருக்கிற அவரை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
2: கணேஷ்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகம். தாங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கேன். கணேஷ், என்ன பண்றீங்க?
2: வெளியால வந்தான், லைனோட நான் கிடைச்சிட்டு. அதுக்கு உங்களுக்கு நன்றி.
1: சரி, நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க கணேஷ்?
2: இந்த புலமையான இந்த மனைவி சாம்பலாதேவி, மகன் ரமேஷ், மகள் ரமிலா, மகன் ரதீஷ், பேர பிள்ளையான சங்கீதன், சங்கீதா, புவி, கண்ணா, சிஜோ, இந்த சின்னங்கள் அனைவருக்கும் ஒரு பாட்டு உண்டு.
1: சரி சரி, நீங்கள் மலைப்பணி ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-1-1-1.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:18. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, சொல்லிடத்திலிருந்து சாந்தா.
0: சாந்தா எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லமா இருக்கிறேன் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன் சாந்தா. என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டீங்களா?
0: ஓ, இனிமேதான் சாந்தா. அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: வசந்த நேர அனைவருக்காம் அண்ணா, உங்களுக்கு அங்க போமண்ணா.
0: சரி, நன்றி.
1: நன்றி நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கிற வரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்
2: அந்த நேரம் நேரம். வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் இது?
2: நான் சபுமால் கந்து பெரிய குறியான இருந்து வசந்தகுமார் அண்ணா.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கிறேன் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு போற உங்களோட பேசுறேன்.
0: அப்புறம் என்ன வேலையா வீட்லயா?
2: இப்ப நான் வேலை இல்லைன்னா, வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுலதான் இருக்கிறேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க வசந்தகுமார்?
2: அண்ணா, நீண்ட நாளுக்கு முதல் உங்களோட உங்கள்கிட்ட ஒரு பாடல் ஒன்னு கேட்டேன்.
0: என்ன பாட்டு?
2: அந்த பாடலை திரும்பவும் கேட்கலாமோ தெரியல, தருவீங்களோ தெரியல, நான் கேக்குறேன்.
0: என்ன பாட்டு?
2: டேய் நந்தகுமாரா அப்படி ஒரு பாடல்
0: கேட்காம இருந்திருக்கலாம்.
2: அந்த பாடலை தர முடியுமா?
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
2: அந்த பாடலை கேட்பதற்காக தோப்பு குச்சி கடையீரன், வத்தலை ஐயா, கண்ணு தலவாக்கலை கிருஷ்ண பக்தன், நீர்கொழும்பு சாம்குமார், பதுளை ராஜமாணிக்க ராஜேந்திரன், உமாச்சந்திரன், முத்தாஜ்யோக அருள்மொழி, ஹரிஷ் கோபுரம், ராஜ்குமார், அம்மன்பட்டிய ராசையர், அலிமடை செல்வராம், பிறகு கால் கேட்போம்.
0: சரிங்க, நன்றி
2: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேபம். நேரம் 9:31. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0121-7750-001 அல்லது 0121-7750-1111. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இது? ஆட்டோ விஸ்வநாதன். எப்படி இருக்கிறீங்க? முத்துசாமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் இப்பதான் மறந்து குடிச்சிட்டு ரேடியோ ஓட்டணும் கிடைச்சி. வணக்கம்.
0: சரி, உங்களுக்கு எப்படி இருக்குது? பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: பாடலாம் பிடிக்கிறதுக்கு நாளைக்கு இந்த நாள் காலுக்கு எனக்கு மருந்து குடிக்கிறாங்க சார்.
0: சரி சரி, மருந்து குடிச்சிட்டு ஒரு பாட்டு கேக்குறது என்ன?
1: ஆமா.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க முத்துசாமி?
1: மாத்தியா, நீ ஆள் மாத்தியா, வசந்த அணிவருக்காக
0: பாட்டு போடுங்க. சரிங்க, நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:43 மேடம். இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கான் பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சரோஜினி. எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சௌமா இருக்கிறேன் சார்.
0: பனாவத்தை என்ன சொல்லுது மலையாவையிலா?
1: இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் நமது வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்காகவும்.
0: சரிம்மா, நன்றி.
1: நன்றி, வணக்கம் சார்.
0: சரி, இன்னொரு நேர்க்கார் அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். ரௌமா, எப்படி இருக்கிறீங்க? பதில் எல்லாம் எப்படி இருக்குது? பதில் எப்படி இருக்கு? மலையா?
1: என்ன
0: பாட்டுங்க?
1: என்ன
0: ராகம் சுகமானதுல கேட்டீங்கன்னா சரியா இருக்கும். என்ன? சரிம்மா, நன்றி.

92.8 வசந்தம் எஃப்எம் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் மணிக்கும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரு உங்களுடைய அழைப்பில் ஏதோ தெரிவில்லாம இருக்கே. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சுகமா இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். அப்புறம் சந்தோஷம்.
0: அப்படியோ? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க? அருள்மொழி,
1: உங்களுக்காக இன்னொரு தாவம்
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நேரம் 10:16. வசந்த நிலா நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு அன் பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான இரவு நேரம் வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: பேகம், கொழும்பு பயனாளி.
0: எப்படி இருக்கிறீங்கள் பேகம்?
1: நல்லா இருக்க. நீங்க
0: நல்லா இருக்கேன் பேகம். பேகத்துக்கு இந்த மாதிரி பாடலாம் பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி. அப்புறம் சொல்லுங்க பேகம், சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: எனக்கு ஒரு பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: மஜ்னு படத்துல முதல் கனவே முதல் கனவே மறுபடியே வந்தாய்.
0: ஏன் மறுபடி மறுபடி வந்து பிரச்சனை கொடுக்குறது என்ன? சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாட எனக்காகவும் அன்பு கண்ணருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேஸ்
0: வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்ற
0: பாருங்க, என்ன மேல அன்பு வச்சிருக்கீங்க. நான் கிருபாவா இல்லையே?
2: ஐயோ, அவர்ட வயசே மாதிரி.
0: சரி, அப்புறம் என்ன பண்றீங்க?
2: நான் தற்பொழுது வீட்டுல இருக்கிறேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
2: இந்த பாடலை கேட்கறதுக்கெல்லாம் அன்பு கூறிய அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், அதே போல் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கலைகளும் நட்புள்ளவங்களுக்காகவும், அதே போல் இந்த சேவையில் உங்களுடைய மரத குரல் நூறாண்டு காலமாக ஓங்கி ஒழித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று என்னுடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.
2: எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு கூறியினர் கண்டில் அந்த ரவ் மொமெண்ட் ஆஃப்.
0: சரி, நன்றி.
2: பாய்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேபம். நேரம் 10:29. வசந்த நிலா நிகழ்ச்சியில் பேசுவதுக்கு யாரு பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: அர்பநகர் பரதா பேசுறேன்.
0: அர்பநகர் பரதா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் பரதா. ரொம்ப நாளைக்கு போறோம், எங்க துபாய் போயிட்டு இருந்தீங்களா?
1: ஓ, குவைத்துக்கு போனோம்.
0: சரி, எப்படி இருக்கீங்க?
1: ஆடல்களும் பிடிச்சிருச்சு உங்களுக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்களும்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் சிபானிக்காகவும் போனஸ்க்காகவும் கேட்போம். நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். இன்னும் ஒரு நேர் இருக்கார், அவரை சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம். சோ, அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல், நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 அல்லது 0112-775-1111.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நேரம் இரவு 10:39. இந்த நேரத்தில் எங்களோட பேசுறேன் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். இரவு நேரம் வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: எப்படி
0: இருக்கீங்க?
1: இன்று காலையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது.
0: ஓ,
1: வாழ்க்கை சபை சொந்தமான
0: ஒரு சிக்கல் இருக்கிறது. வணக்கம். வணக்கம். யார் இது? ரிஷானா. எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: பண்றீங்க ரிஷானா? நன்றி ரிஷானா. சொல்லுங்க, யாரா இருக்க?
2: என்ன
0: பாட்டு?
2: ஓ,
0: யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு?
2: உங்களுக்கு
0: சரிங்க. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுறதுக்கு யாரு பார்க்கலாம்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: மொய்தீன் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்
0: மொய்தீன். நீங்க இருக்க போல எங்களுக்கு என்ன குறை மொய்தீன்? சரி மொய்தீன் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேக்கு? நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க?
1: நன்றி சார்.
0: நன்றி. சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கார் அப்படின்னு சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.

0: நேரம் 11:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவது யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஜெமிலா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன் ஜெமிலா. ரொம்ப நாள காணையில எங்க போயிட்டு இருந்தீங்க?
1: ரொம்ப நாள
0: காணையில. சரி ஜெமிலா, என்ன பண்றீங்க? பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: பாடல் பிடிச்சிருக்கு சார்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க ஜெமிலா?
1: சார், எனக்கு ஒரு பாடல் தாரீங்களா?
0: என்ன பாட்டு?
1: சமையல் அறையில் உப்பா சக்கரைய
0: கருவாடு
1: பாடல் தாரீங்க.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்பாந்துட்டை மருந்து, சோம்பிரி ஐயா, நெய்யா அம்மா, முன்தாஸ் பேகம், சாயிரா, ராஜேஸ்வரி அம்மா, பரீதா, அவர்களுக்காகவே உங்களுக்காகவே எனக்காகவே கேட்கிறேன்.
0: சரி, நன்றி நன்றி. சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கிற வரை சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
2: நான் மஜித்புரத்திலிருந்து. நான் சீனா.
0: சீனா, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கேன்.
0: நீங்க நலமா இருக்கணும் சீனா. என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா?
2: ஆமா, சாப்பிட்டோம்.
0: சரி, அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
2: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
2: எனக்கு
0: நன்றி.

0: நேரம் 11:18 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வசல ஐயா கண்ணு.
0: ஐயா கண்ணு, எப்படி இருக்கிறீங்க?
1: நலம், நலமா இருக்கின்றது. நீங்க நலம் தானே?
0: நலமா இருக்க ஐயா கண்ணு. என்ன பண்றீங்க, வேலையா வீட்லயா?
1: வேலையெல்லாம் முடிஞ்ச வந்து அப்படியே சாப்பிட்டு உங்களோட சோ கேட்டு கொண்டிருக்கேன்.
0: ஐயா கண்ணுக்கு பாடலாம் பிடித்து இருந்ததா?
1: பாடல்
0: நீங்கள
1: மற்றும்
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது?
2: நான் கொஞ்சம் வரலை.
0: சீதா கான். எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கிறேன்.
0: நலமா இருக்கேன். சீதா கான், என்ன பண்றீங்க?
2: நான் வேலையெல்லாம் பாடல் கேட்டு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க ரஷீதா கான்?
2: நான் மாத்திரம் தான்.
0: ஓ, அப்படியோ.
2: எனக்கு ஒரு பாடல் தருவீங்களா?
0: என்ன பாட்டு?
2: எனக்கு விருப்பமான விருப்பமான
0: பாடல்
2: பார்த்து கண்கள்
0: நீ வருவா.
2: நன்றி, வணக்கம்.

கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி என்னை காதலி.

0: please love me my love. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு அன் பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான வணக்கம் நந்தகுமார். நான் பிரிங்கமலை தோபுரம். அனிஃபா.
0: அனிஃபா, எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பராக நிகழ்ச்சி காட்டிக் கொண்டிருக்கிறேன். அருமையான பாடல்கள், காதல் பாடல்கள், பாடல்களெல்லாம் கட்டம் கட்டமாக வந்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷமா இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க.
1: எனக்கு ஒரு பாடல் தாங்கள், சக்கரை நிலவே சக்கரை நிலவே.
0: ஓ, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: பாடல் கேட்பதற்கு மத்தன் ஐயா கண்ணு, அம்பா அப்துல் மஜீத், கோபுர் நோடின் சிராஜ், கோபுர் செல்வனர் மொஹைதீன், மற்றும் எனக்கு வேண்டிய உங்களுக்காக வேண்டியும் இந்நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து நேரங்களுக்கு வேண்டி தாங்களேன்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: சரி, இன்னொரு நேர் இருக்கார், அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் நந்தமா சார்.
0: வணக்கம் மாஸ்டர். யார் இது?
2: ஆதி மூலம்.
0: ஆதி மூலம், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கேன் நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஆதி மூலம். ஆதி மூலத்துக்கு பாடலாம் பிடிச்சிருக்கா? சரி, ஆதி மூலம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
2: அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: சரிங்க, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நேரம் 11:42 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நன்றி. வணக்கம் ராஜலட்சுமி அம்மா.
1: என்ன
0: பண்றீங்கம்மா?
1: நான் வீட்டுலதான் இருக்கிறேன். பாட்டு கேட்டுக்கிட்டு இதுலதான் நிறைய பாட்டு பாடல்களை கேக்குறது. வசந்த இன்னைக்கு அருமையா இருக்குது சார் உங்களுடைய பாடல் தொகுப்பெல்லாம்.
0: ரொம்ப நன்றிமா. யாரெல்லாம் இருக்காங்க?
1: உங்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எனக்காகவும் மற்றது புதிர் வடிவேலையா அருள்மொழி பத்மா அம்மா மலரகலட்சுமி லட்சுமி அம்மா எட்டியாந்தோட்டையில் இருக்கும் ஆட்டோ விஸ்வநாதன் சோமசிரி ஐயா தம்பி தயாளன் ராமா அண்ணி மற்றது குலரத்னம் ஐயா சரோஜினி பனாவத்தை சரோஜினி அம்மாவுக்கும் சிந்தையா மகாதேவன் உமாச்சந்திரன் இவர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு எனக்கு
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? மது எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மது. மதுக்கு பாடலாம் பிடிச்சிருக்கா?
2: ஓ நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன்.
0: சரி யாரெல்லாம் இருக்கா? அக்பர்
2: மகன் இருக்காங்க மற்றும் உங்களுக்காக பாட்டு பாருங்களா.
0: என்ன பாட்டு?
2: நந்தா படத்துல இருந்து பாட்டு பாருங்க.
0: சரிங்க. நன்றி.
2: நன்றி.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிகழ்ச்சியில் இறுதி நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? பாருக். இறுதியா வந்திருக்கீங்களா?
1: என்ன
0: சரி, யார் நாம் இருக்காங்க பாருக்?
1: மனைவி
0: நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் வசந்தத்தோடு இணைந்திருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பர் டிஜி நந்தா. நன்றி.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

வசந்தம் எஃப்எம் நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM
1: அண்ணாமலை. லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

புதுமைகளோடும் 102.6 102.8 வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சன்னிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சன்னிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தை வணக்கங்கள். புத்தம் புதிய விடியலோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி சிவானி. இன்றைய காலை முழுவதும் உற்சாகமான பாடல்கள், அதே போன்று ஊக்கமளிக்கும் சிந்தனைகள் என உங்களோடு தொடர்ந்தும் பயணிக்க போகிறேன். இன்றைய சிந்தனைக்காக அதற்கு முன்னதாக, இன்று ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. ஒவ்வொரு சூரிய உதயமும் நேற்றைய தோல்வியை மறந்து இன்றைய வெற்றியை நோக்கி நகர ஒரு புதிய வாய்ப்பை தருகிறது. நேற்றைய தோல்விகளை நினைத்து கவலைப்படாமல் நேற்றைய தோல்விக்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்து அதனை சரி செய்து அந்த நோக்கத்திற்காகவும் அந்த இலக்கிற்காகவும் அந்த தோல்வியை முதல்படியாக கொண்டு இன்று நாங்கள் வெற்றிக்கான காலடியை எடுத்து வைப்போம். தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம். அதே போல உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நேர்படுத்துங்கள் 0312-5003, அதே போல 0312-7751 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைத்துக் கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 10 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம்.

அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, அதே போல கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, குமாரி, அதே போல எட்டியாந்தோட்டை சிவா ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், அதே போன்று எட்டியாந்தோட்டை டைட்டானிக் ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு துஷ்யந்தி வந்திருந்தாங்க. இன்று நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சின்னையா மகாதேவன் வந்திருக்கிறாங்க. வகத்தோட்டம் சும்மந்திருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஜெமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ச்சனி, கிரியல்ல ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகே, சின்னத்தம்பி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவே அன்பான காலை நேரம் வணக்கங்களோடு பாதுகிருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. துலஸ்வர பூமிக்கா, சின்னத்தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகுசுந்தரம், ரமணி, டிலக்ஷன், அதே போல உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள் மற்றும் விஜயகுமார், கௌசல்யா, இதே போன்று எட்டியாந்தோட்டை சிவாஜி உலசில் கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹெட்டன் அந்த யஷ்வத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதுவெளி அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்று நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதாக இந்த கலையிலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பருத்திலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அன்பான இன்னைய காலை நேர வணக்கம்மா, நான் ஹெட்டன் கேம்விலிருந்து சுந்தர் தங்கசுந்தரம். நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் சிவானு, எப்படி இருக்கீங்க? என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. இன்று தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஐயப்பன், நீங்க எப்படி இருக்கீங்க? இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஜெகதீஷ் வந்திருக்கிறாங்க. மங்களகரமான வெள்ளிக்கிழமை காலை வணக்கத்துடன் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் நெல்லமாய் அமைந்திட நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் கலகலந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இதேவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு யுதாகரன் வந்திருக்கிறாங்க. மவுஜின் வட்டவளிந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இதேவரை கோஸ்லாந்து கிருஷ்ண காந்தி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக லிந்துளை ஏஜென்ட் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, வசந்தம் சொந்தங்கள், அதே போன்று முகநூல் நண்பர்கள், வசந்தம் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான விடியல் வணக்கங்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக பூனாகலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்காங்க. இதுவரை இனி காலை நேர வணக்கம், நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்கும் சேர்த்து பாடல் தாங்க சொல்ல யாழ்ப்பாணத்திலும் தயாகரன் வந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஸ்கர், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை இனி காலை நேர வணக்கம் சிவானி, பாலு கோயம்புத்தூர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்று ஆடி மாதம் முதல் தேதி, அனைவருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை அமைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். என்னுடன் மனைவி லதா, மகன் ராஜ் மற்றும் ஆனந்த் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி பாலு. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பலங்களிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம், அதே போல கடற்கரை ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112255003, அதே போல 0123255311 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மிக முடிவு உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. பாடல்கள் ஜில்லா திரைப்படத்துக்காக.